பாடல் விரும்பி கேட்டு தன்யங்களிருந்து கிருஷ்ண வேணி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு செல்வராஜா வந்திருக்கிறாங்க. ஹட்டன்ல நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா? டிக்கோ அலந்து புண்ணியமூர்த்தி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியோடு தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கிதான் குடும்பம், திப்பா குடும்பம், கொடைக்கால் ட்ரைடன் சந்தவன் யாவரும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடல் விரும்ப கேட்டு புத்திய காலை முத்து வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் சகோதரி. நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். கிண்ணியா குறிஞ்ச கிண்ணிலிருந்து ரியாசா ராய்ஸ் மற்றும் அகமது வைஸ் ஃபைனாஸ் மற்றும் அகமட்டாகவும் பாட விரும்பி கேட்டு நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதுவே இனிமையான காலை நேரம் வணக்கம் அன்பான அறிவிப்பாளர் சிவானி, நீங்கள் நிலமா நிகழ்ச்சியோடு தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டு ஜிஎம் ரேஷ்வான் இருக்கிறாங்க. இருந்து கொண்டு பெயர் விழுந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களும் பணிபுரம் அணிகளிருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் எங்கிருந்தாலும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று, அதே போல பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஏழு ஐந்து ஒன்று ஒன்று ஒன்று ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் விட இணைந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சி நடத்த ஒழிக்க இருக்கும் பாடலுக்கு அன்பே அன்பே திரைப்பதற்காக

ஜீன்ஸ் திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ ரகுமான் இசையில் பாடல் ஒழித்து வைக்கிறது. நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 50 நிமிடம் ஆகிக் கொண்டிருக்கிறது. தர்ஷக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் பல உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை படுத்துங்கள். 0312 5 0 3 அதே போல 0312 7 5 1 1 1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் மிக முடிய உத்தியோகபூர்வமான முகுரன் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் பல உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நிகழ்ச்சியில் அடுத்த ஒளிக்கு விடுக்கும் பாடுறது அழகிய தீய திரைப்படத்துக்காக.

எதிரிகளை ஒழிக்க எத்தனையோ வழிகள் உண்டு. முதல் வழி

தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம். அது பனிக்கட்டி ஆகும் முறை பொறுத்திருந்தார். பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு வாங்கலாம், விலைக்கு வாங்கலாம்.

ஆச்சரியான் திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ ரகுமான் இசையில் பாடல் ஒலித்து ஓய்கிறது. மாற்றம் ஒன்றுதான் மாறாது இல்லையா? வாழ்க்கைக்கு நாங்க ஒரு சிறந்த இடத்துக்கு போகணுமாக இருந்தால் சில மாற்றங்களை நம்மள மாற்றிக்கொள்றது இன்னுமே ஈஸியா இருக்கும் அப்படின்றது நம்மளை மாற்றுக்கிறதுக்களுமே கிடையாது. தொடர்ச்சியாக நீங்களும் இருந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பு நீர்பட்டங்கள் 0312 5 0 0 1 அதே போல 0312 7 5 1 1 இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இருந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மிகவுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா டெல்தோட்டிலிருந்து ஆதி மூலம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நாள் நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதே வேளையே கிரியல்ல ராஜலட்சுமி வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. எட்டியாந்தோட்டிலிருந்து விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். ரஹானி, சிக்மா, அபிஸ்கின் மற்றும் ஜஸ்டி ஆகிய காம்பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. மஸ்கலியா பிரவுன் சிக்ல இருந்து அஜித் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. லபுக்கலிருந்து நாகராணி வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதழ்கின சூரியகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. பூனாகிலிருந்து மகேஷும் வந்திருக்கிறாங்க, இன்றைய நாள் நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாரு. வெளிமலிருந்து செல்வராம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். எழில்வேந்தன் மற்றும் இளம்வதனி, யோசிதன், தியானா மற்றும் தக்ஷி மற்றும் செல்வராம் ஆகியோருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதே போன்று நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சி நடத்த ஒழிக்கவிருக்கும் பாடல் இது. அற்புதம் திரைப்பதுக்காக

0: நேரம் காலை 6:14.
1: வசந்தம் FM 102.6 102.8 இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
0: இன்று 2026 ஆகஸ்ட் மாதம் 26 புதன்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 4:35 6 வரை, ராகு காலம் பிற்பகல் 12 1:35 வரை, யமகண்டம் காலை 7:35 9 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் களிப்பு, ரிஷபம் வெற்றி, மிதுனம் சிக்கல், கடகம் நன்மை, சிம்மம் வரவு, கன்னி பயம், துலாம் எதிர்ப்பு, விருச்சிகம் சிரமம், தனுசு ஆதரவு, மகரம் லாபம், கும்பம் திறமை, மீனம் ஆதாயம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் களிப்பு, ரிஷபம் வெற்றி, மிதுனம் சிக்கல், கடகம் நன்மை, சிம்மம் வரவு, கன்னி பயம், துலாம் எதிர்ப்பு, விருச்சிகம் சிரமம், தனுசு ஆதரவு, மகரம் லாபம், கும்பம் திறமை, மீனம் ஆதாயம். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
1: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.

சிவம் திரைப்படத்துக்காக பாடல் ஒளி துவைகிறது. நேரம் காலை 6 மணி கடந்த 21 நிமிடமாகும். இந்த ஒளி சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா. இன்றைய தினம் சஞ்சீவ் கான் மதுசிக்கா தன்னுடைய 12வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா சஞ்சீவ் கான், அம்மா நிவேதிகா, அப்பம்மா, அம்மம்மா மற்றும் மாமா, அத்தை, சித்தி, சித்தா மற்றும் உற்றா உறவினர்கள் நண்பர்கள் சேர்ந்து வாழ்த்துவதாக கண்ணலடி வாகர் இந்த குமார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவிதின வாழ்த்துக்களை வசனம் எஃப்எம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதுவே இனிமையான காலை நேர வணக்கம் அன்பான அறிவிப்பாளர் பாடல்கள் அனைத்தும் அருமை நன்றிகள் என்று பகிர்ந்து கொள்வதாக கவிஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. சுபயோகா வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் மீப்பீட்டு கந்தையில் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக விஜயகுமார் வந்திருக்கிறாங்க. சுதுக்கலா பூமணித்தனுடைய அகவிதினத்தை இன்று தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக கணவன் சுது, அனுஷிகரா மற்றும் பிரதீப், அதே போல துஷ்யந்தி, சுஜிதன், பிரியாதினி மற்றும் ஜானு, மது, ஷாம், தினேஷ்குமார் ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை வசனமைப்பம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதுவே இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு கடற்கரை வீதியிலிருந்து செந்தில்நாதன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பேரவரிந்து தர்கா நகர் ரிம்சான் ரிந்தாஸ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு சிவேந்திரன் வந்திருக்கிறாங்க. வாகரந்து நிகழ்ச்சி கேட்டு பவானி சந்திரகலா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஐ சகோதரி இனிமையான காலை நேர வணக்கம். டிக்கோ ஐயா புளியாவத்தில் இருந்து ரோனிகா வந்திருக்கிறாங்க. கணவர் போல்வின் மற்றும் மகள் டென்சிலா, மரிய கார்மில், அதே போல உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதைவிட இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு சாமிமலை சிங்கரவத்தை சேர்ந்த டி கே தினேஷ் வந்திருக்கிறாங்க. பாடல் தெரிவிக்கலாம் அருமை வாழ்த்துக்கள் என்றும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை இனிமையான

இப்பொழுது வணக்கங்களோடு விஓஏல இருந்து மலர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். பெரிய நிலாவணி கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. இதே இனிமையான காலை இப்பொழுது வணக்கங்களோடு பள்ளி தெரிந்து சண்முகராஜா வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவனை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மாத்திலிருந்து ரெய்னோஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இன்றைய நடப்பட சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சிவானி. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மாளிகா வத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மொனராகலையில இருந்து கும்பகன் தனலட்சுமி வந்திருக்கிறாங்க. இதேவேளையே அன்பன காலை நேர வணக்கம் சகோதரி, நாங்களும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். பேதுவலிலிருந்து ஷவட் மாத்தி நசார் வந்திருக்கிறாங்க. கோஸ்தாந்தி கிருஷ்ணகாந்தி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அக்கறை பற்று பொப்டையிலிருந்து நிசா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டேடஸ்மி நிகழ்ச்சி கேட்டு வந்ததாக ஸ்டீஃபன் வந்திருக்கிறாங்க. ஹேட்டன்ல இருந்து கலாதவி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஐயாதுரை முருகதாஸ் சபிக்ஷன் தவிக்ஷா ஆகியோருக்கும் பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியுடைய இறுதி பாடல்.

ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியில் விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்த அத்தனை உறவுகளுக்கும் சந்தோஷமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் சுயாந்தின செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்ற நான் என்றென்றும் உங்கள் அன்பின் காற்றலையின் காதலி ஆர்ஜி ஷிவானி. நன்றி சொன்னங்களே.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம் நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

0: வணக்கம். சுயாதீன செய்தி பார்வையோடு இருந்திருக்கின்றோம். வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம் அலைவரிசையோடாக இன்றைய தினமும் சுயாதீன செய்தி பார்வை உங்களுக்கு நாங்கள் நேரடியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். செய்திகளோடு நான் எம் எஸ் எம் இர்ஃபான். இன்றைய தினமும் நாளடுகளில் வெளியாகியிருக்கிற முக்கிய செய்திகள் குறித்து முதலில் அவதானத்தை செலுத்தலாம். அந்த வகையில் கேல்பத்ர பத்மேவினுடைய கையடக்க தொலைபேசியில் மொடல் அழகிகள், அரசியல்வாதிகளின் புகைப்படங்கள் இருந்ததான தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. இதனிடத்தில் துபாயிலிருந்து அழைத்து வரப்பட்டிருக்கிறார் பஸ் லலித். 72 மணி நேர தடுப்பு காவலில் அவர் வைக்கப்படுகிறார் என்பதான மற்றும் ஒரு தகவலும் இவ்வாறு தரப்படுகிறது. கலனி ஆற்றில் ரசாயன பொருள் கலந்ததால் திடீர் நீர்வெட்டு என்றும், கொழும்பு கம்பா பகுதியில் மக்கள் பெரும் அவதி என்பதான செய்தியும் இதனோடு இணைந்ததாக தரப்படுகிறது. இதே நேரம் மன்னார் படுகையில் எண்ணெய் எரிவாயு வளங்கள் இருக்கின்றன, ஆய்வுகளுக்கு சர்வதேச மட்டத்தில் கேள்விப்பத்திரம் கோர அரசாங்கம் தயாராகி வருகிறது என்பதான மற்றும் ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. மாநிலசபை தேர்தலை விரைவாக நடத்துவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்பதாகவும் அமைச்சர் நளினி ஜெயதீச வெளிப்படுத்தியிருக்கிற கருத்துக்கள். இதே நேரத்தில் 22வது திருத்தம் குறித்து உயர்நீதிமன்றத்தை நாடலாம் என்பதாக அமைச்சர் நளினி ஜெயதீச கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் மக்களோடு இணைந்து இதனை தோற்கடிப்போம் என்று பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்திருப்பதான செய்திகளும் வெளியாகின்றன. சுகேஸ்வர பண்டாரவுக்கு செப்டம்பர் 9 வரை விளக்கமறியல், தொடர்ந்தும் அவர் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதான தகவல்கள். இதே நேரத்தில் சிறை செலவுக்கு மீண்டும் 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவு என்பதான செய்தியும் தரப்படுகிறது. நேற்றைய தினம் அவர் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்க வேண்டாம் என்பதான கோரிக்கைகள் அவருடைய சட்டத்தரணி. அதே நேரத்தில் சில சங்கங்களினூடாக கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தாலும் தொடர்ந்தும் அவர் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட இருக்கிறார் என்பதான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. இவைதான் இன்றைய தினம் நாளடுகளில் தரப்பட்டிருக்கிற முக்கிய செய்திகள். இவை குறித்து விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக நாம் அவதானத்தை செலுத்தப் போகிற தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. இன்றைய தினம் நாளடுகளில் அருண பத்திரிகை தருகிறது. சலே தவதி நானு வாக்ரதவாகன் அவசர என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. இதனிடத்தில் இனிய நாளடுகளிலும் இது தொடர்பான தகவல்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கலாம். எனவே அரச புலனாய்வு சேவையினுடைய முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் அலைவை மேலும் 90 நாட்களுக்கு தடுப்பு காவல் வைத்து விசாரணை செய்ய உத்தரவிடப்படுகிறது. குறித்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு ஏற்கனவே 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவரை மேலும் 90 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைத்து விசாரணை நடத்துவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 1979 48 இலக்கம் கொண்ட பயங்கரவாத தடுச்சட்ட அதாவது தற்காலிக ஏற்பாடு சட்டத்தின் 9(1) உறுப்புறையின் பிரகாரம் பாதுகாப்பு அமைச்சரால் பெற்றுக் கொடுக்கப்பட்ட ஆலோசனைக்கமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் இவ்வாறு தடுப்பு காவல் உத்தரவு பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. பாலியகுட பிரதேசத்தில் வைத்து கடந்த பிப்ரவரி 25 சலே கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம். இதனிடத்தில் சலேவினுடைய கைதி நியாயமானது, மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சட்டம் அதிபர் திட்டவட்டம் என்பதான செய்தியையும் நாம் காணலாம். ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலை கைது செய்யப்பட்டமை நியாயமான சந்தேகம் எழுந்த பின்னரே என்றும், இந்த விசாரணைகளில் ஷானி அபிசேகர பொறாமையுடன் தீயெண்ணத்துடன் செயற்படுவதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாகவும் சட்டம் அதிபர் நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். ஒரு ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கமைய பயங்கரவாத தடுச்சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைத்துள்ளமையை சவாலுக்குட்படுத்தி அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் அலே தாக்கல் செய்த ரிட் மனு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரொஹந்த் அபே சூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரை கொண்ட நீதியரசர்களுள்ள முன்னிலையில் பரிசீலிக்கப்பட்ட போதே பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்ஷி ஹேரத் இதனை தெரிவித்திருக்கிறார். அங்கு பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்ஷி ஹேரத் நீதிமன்றத்தில் கருத்து வெளியிடும் போதும், பிரதிவாதியான குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிசேகர மனுதாரர் தொடர்பில் பொறாமையுடன் செயற்படுவதாக மனுவில் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறது. அந்த குற்றச்சாட்டு முற்றிலும் அடிப்படையற்றது. இந்த விசாரணை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு போலீஸ் மாதிபரின் உத்தரவின் பேரிலேயே மாற்றப்பட்டது. இதன் விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக கடமையாற்றிய மங்கள தஹிதனியவின் காலத்தில் ஆரம்பமானது. அந்த நேரத்தில் ஷானி அபிசேகர் அங்கு இருக்கவில்லை. மனுதாரர் வெளிநாடு செல்வதை தடுத்து தடை உத்தரவை பெற்றதே சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் இமேஷ முத்துமால குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக கடமையாற்றிய காலத்திலாகும். அதன்படி ஷானி அபிசேகர குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வருவதற்கு முன்னரே இந்த விசாரணைகள் இடம்பெற்றுள்ளன என்பதே தெளிவாகிறது. அத்துடன் மனுதாரர் தரப்பு சட்டத்தரணிகள் பல விசாரணை ஆணைக்குழுக்களால் பிரதிவாதியான ஷானி அபிசேகரவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை சுமத்தப்பட்டதாக கூறினர். அதனை முற்றிலும் நிராகரிக்கிறேன். ஜனகி சில்வா ஆணைக்குழு பல போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக பரிந்துரைகளை வெளியிட்டிருந்தது. ஒழுக்காற்று விசாரணைகளை நடத்துமாறும் பரிந்துரைத்திருந்தது. ஆனால் அவற்றுள் எந்த ஒரு இடத்திலும் ஷானி அபிசேகரவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை என அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை வெளியிடும் போது இங்கு மனுதாரரான சுரேசலை விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை. அவரது மின்னணு சாதனங்களை திறப்பதற்கு அவற்றின் கடவுச் சொற்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோரியது. ஆனால் அவர் அவற்றை வழங்கி சரியாக ஒத்துழைக்கவில்லை. ஏனெனில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் அவருக்குள்ள தொடர்பு குறித்து கண்டறிவதற்கு அவரது தொடர்பாடல் சாதனங்கள் தொடர்பில் விசாரணை நடத்துவது அவசியமாகும். வாட்ஸ்அப் செய்திகள் குறித்து ஆராய்வது அவசியமாகும். ஆனால் இந்த மனுதாரர் நான்கு சந்தர்ப்பங்களில் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட கடவுச் சொற்களையே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வழங்கியிருக்கிறார். அதனால் இறுதியில் புலனாய்வாளர்களுக்கு நீதிமன்ற உத்தரவை பெற வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதன்படி விசாரணைகளுக்கு தேவையான கடவுச் சொற்களை வழங்குமாறு கோட்டை நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார். அத்துடன் இந்த மனுதாரர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தகவல்களையும் மறைத்திருக்கிறார். இவர் போலீசில் அளித்த வாக்குமூலத்தில் மலேசியாவில் பணிகளை முடித்து நாட்டுக்கு திரும்பிய பின்னர் தனது ராஜேந்திர கடவுச்சீட்டையும் வெளிவிவகார அமைச்சிடம் ஒப்படைத்தது. அதன் பின்னரே உத்தியோகபூர்வ கடவுச்சீட்டை பெற்றதாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இந்த மனுவுடன் அவரது ராஜேந்திர கடவுச்சீட்டின் தெரிவு செய்யப்பட்ட பக்கங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அவர் போலீசில் அளித்த வாக்குமூலத்தில் அந்த ராஜேந்திர கடவுச்சீட்டை வெளிவிவகார அமைச்சிடம் ஒப்படைத்ததாக கூறியிருந்தார். அவ்வாறு ஒப்படைத்திருந்தால் அவற்றின் தெரிவு செய்யப்பட்ட பக்கங்களை நீதிமன்றத்தில் எவ்வாறு சமர்ப்பிக்க முடியும்? இது உண்மையிலேயே தகவல்களை தெளிவுபடுத்துவதாகும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடம் இங்கு மேலும் கருத்து தெரிவித்திருந்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல், இந்த வழக்குடன் தொடர்புடைய 13 இடைக்கால மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகையின் மனுவை தவிர ஏனைய அனைத்து இடைக்கால மனுக்களிலும் மனுதாரர் சுரேசலை கோரும் நிவாரணத்தை இந்த நீதிமன்றம் வழங்க வேண்டும் என்றே கோரப்படுகிறது. சுரேசலை விசாரணைகளுக்காகவே கைது செய்யப்பட்டிருக்கிறார். நியாயமான சந்தேகம் எழுந்ததன் காரணமாக பயங்கரவாத திரைச்சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்துடன் இந்த மனுதாரருக்கு தொடர்பு இருப்பதாக திருப்தி அடையக்கூடிய நியாயமான சந்தேகம் எழுந்ததாலேயே புலனாய்வாளர்கள் மனுதாரர் சுரேசலையும் கைது செய்யப்பட்டார். அவ்வாறு இருக்கையில் சுரேசலை கைது செய்யப்பட்டது தவறானது என இடைக்கால மனுதாரர்கள் எவ்வாறு குற்றஞ்சாட்ட முடியும்? இடைக்கால மனுதாரர்களில் சுமார் 80% பௌத்த தேரர்கள் ஆவர். அவர்கள் தமது மனுக்களில் அரசியலமைப்பின் 9வது உறுப்புறையை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த கைதின் மூலம் அரசியலமைப்பின் 9வது உறுப்புறை மீறப்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பொதுநலன் சார்ந்த வழக்காக குறிப்பிட்டு இந்த இடைக்கால மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே பொதுநலன் என்ற விடயத்தை ரிட் வழங்குநர்களுக்கு பயன்படுத்த முடியாது என்பதும் இங்கே பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுட்டிக்காட்டியிருக்கிற விடயம். எனவே பொதுநலன் என்ற விடயத்தை ரிட் வழக்குகளுக்கு பயன்படுத்த முடியாது. இந்த இடைக்கால மனுதாரர்கள் சுரேசலை கைது செய்யப்பட்டதன் மூலம் தாம் இவ்வாறு பாதிப்படைந்தனர் என்பதை விளக்கவில்லை. அவர்கள் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லர். இந்த இடைக்கால மனுக்கள் தேவையற்ற ஒரு சந்தர்ப்பத்திலேயே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த இடைக்கால மனுக்களுக்கு அறிவித்தல் அனுப்ப வேண்டாம் என நான் கோருகிறேன். ஏனெனில் ஏதேனும் ஒரு வகையில் சுரேசலவின் மூல மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்ய நீதிமன்றம் தீர்மானித்தால் இந்த இடைக்கால மனுக்களுக்கு அறிவித்தல் அனுப்புவதனால் என்ன பயன்? அவ்வாறு நடந்தால் முழு நீதிமன்ற செயற்பாடும் துஷ்பிரயோகம் செய்யப்படும். கைது என்பது முற்றிலும் ஒரு நபரின் தனிப்பட்ட சுதந்திரம், தனியுரிமை சார்ந்த விடயமாகும். அதனை பொதுவான ஒன்றே ஒன்றாக வியாக்கியானம் செய்ய முடியாது. அதனை பொதுநலனை பாதிக்கும் விடயமாக கருத முடியாது. ரெண்டு அதிகார வரம்பை பொதுநலன் சார்ந்த வழக்குகளுக்கு பயன்படுத்த முடியாது என கூறி இந்த இடைக்கால மனுக்களை தள்ளுபடி செய்யுமாறு பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்ற கோரிக்கை விடுத்தார். முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதியரசர் குழா இந்த இடைக்கால மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்காக அறிவித்தல் அனுப்புவதா இல்லையா என்ற உத்தரவை அக்டோபர் 7 அறிவிப்பு அறிவித்திருக்கிறது. இதற்கிடையில் சுரேசலை தாக்கல் செய்த மனு தொடர்பான மேலதிக பரிசீலனை செப்டம்பர் 3 இடம்பெறும் என்றும் நீதிமன்ற உத்தரவில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கலாம். இதனிடத்தில் இதுகுறித்து அமைச்சர் நளினி ஜெயதீசவும் நேற்றைய தினம் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார். அவருடைய கருத்தில் முன்னாள் அரச புலனாய்வு பிரிவினுடைய பிரதான சுரேசலையின் தடுப்பு காவல் உத்தரவை நீடிப்பது தொடர்பான தீர்மானம் விசாரணை அதிகாரிகளின் கோரிக்கை மற்றும் நீதிமன்றத்தின் உத்தரவு கமையவே மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் நளினி ஜெயதீச கூறியிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டே அமைச்சர் நளினி ஜெயதீச இவ்வாறு கூறுகிறார். முன்னாள் புலனாய்வு பிரிவின் பிரதான சுரேசலை தொடர்பான தடுப்பு காவல் உத்தரவு குறித்த தீர்மானம் விசாரணை அதிகாரிகளின் தேவைக்கேற்பவே எடுக்கப்படும். சுரேசலைவுக்கு முன்னர் அறிவிக்கப்பட்ட தடுப்பு காவலில் 90 நாட்களில் சுமார் 82 நாட்கள் வரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக நினைக்கிறேன். இதனால் புலனாய்வு அதிகாரிகள் எதிர்பார்த்த விசாரணைகளை முழுமையாக முன்னெடுக்க முடியாமல் போயிருக்காம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காகவே அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். எனவே விசாரணைகளை மேலும் தொடர வேண்டுமா இல்லையா என்பதும் இங்கே கவனிக்கத்தக்கது. அதற்காக எவ்வளவு காலம் தேவைப்படும் என்பதை புலனாய்வாளர்கள் நீதிமன்றத்திற்கு அறிக்கை ஊடாக சமர்ப்பிப்பார்கள். இது முற்றிலும் நீதிமன்றம் சார்ந்த ஒரு விடயம். புலனாய்வாளர்கள் நீதிமன்றத்தில் முன்வைக்கும் தகவலின் அடிப்படையில் தான் அடுத்து தடுப்பு காவல் உத்தரவு எவ்வளவு காலத்துக்கு வழங்கப்படும் என்பது தீர்மானிக்கப்படும் என்றும் இது புலனாய்வு அதிகாரிகளின் பொறுப்பில் உள்ள ஒரு வேலை எது எப்படி இருப்பினும் அந்த 90 நாட்களில் கணிசமான அளவுக்கு அவர் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு அளித்திருந்தால் கணிசமான அளவு தகவல்களை கண்டறிய முடிந்திருக்கும் என்பதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசே இவ்வாறு கூறியிருக்கிறார். இதுநேரம் பாதுகாப்பு அமைச்சரான ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க இந்த விடயத்தில் கவனத்தில் கொண்ட முக்கிய விடயம் யாதெனில், துறைசெலவுக்கு தடுப்பு காவலில் இருந்த 90 நாட்களில் 78 நாட்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தமை. எனவே ஜனாதிபதியினால் முன்னர் வழங்கப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவின் முன்னேற்றம் குறித்த அறிக்கை ஒன்றை அவர் கோரியிருந்த நிலையில், வழங்கப்பட்ட அறிக்கையில் சுரைசிலை குறித்த காலப்பகுதியில் அதிக நாட்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் இருக்கவில்லை எனவும், கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலேயே இருந்தார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அதற்கும் விசாரணை நடவடிக்கைகளை சான்றுடன் திறம்பட முன்னெடுக்க முடியாமல் போனதால் மீண்டும் தடுப்பு காவல் உத்தரவை வழங்குமாறு கோரப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை கமைவாக அவர் கைது செய்யப்பட்டு இரண்டு சந்தர்ப்பங்களில் 90 நாட்கள் தடுப்பு வைப்பதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தன. எனவே சிறைச்சாலையை 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைப்பதற்கான உத்தரவு இவ்வாறு கிடைத்திருக்கிறது என்பதான செய்தியாக இதனை நாங்கள் அவதானிக்கலாம். இதுநேரம் அவரை தடுத்து வைக்க வேண்டாம் எனவும் அவரை விளக்கமறியில் வைக்குமாறு கூறி அவரது மனைவி மனோரி சிலை ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். தற்போது சிலையை தடுத்து வைப்பதற்கு எதிராக சுரை சிலையினால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு ஒன்றும் அவ்விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது என்பதை நாம் இவ்வாறு அவதானிக்கலாம். எனவே சுரை சிலையினுடைய தடுப்பு காவல் விசாரணை அதிகாரிகளின் கோரிக்கைக்கு அமையவே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற கருத்தினை அமைச்சர் நலிந்த ஜெயதிசே இவ்வாறு உறுதிப்படுத்தியிருக்கிறார். இதனிடம் மற்றும் ஒரு செய்தி குறித்து அவதானத்தினை செலுத்தலாம். லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. ரெந்தவும அவசன் உசாவிகனை துங்வெனிதா தெக் ரிமாண்ட் என்பதான தகவல். பத்மேகே துரக்கத்தினை சிறகெதிர நிலதாரி தகத்துணக்ககே அங்க என்பதாகவும் இது செய்தி தரப்படுகிறது. நிரூபிகாவன் தேசபாலகன் தாசேதனாகே சாயரூபத்தி பிலாக் என்பதாக இந்த செய்தி அமையப்படுகிறது. முடல் அழகிகள் அரசியல்வாதிகள் 16 பேருடைய புகைப்படங்கள் கேல்பத்ர பத்மேவினுடைய கையெடுக்க தொலைபேசியில் இருந்திருக்கிறது. வங்கி கணக்குகள் 17. அதனிடத்தில் போதைப்பொருள் வியாபாரம் தொடர்பிலான 20 பேரின் தகவல்கள். இதனிடத்தில் சட்ட விரோதமான முறையில் திருட்டு வழியில் விசாக்களை பெற்றுக்கொண்டு 13 நாட்டுக்கு அவர் பயணம் செய்திருப்பதான செய்திகளும் தகவல்களும் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. கேல்பத்ர பத்மை குறித்தான தகவல். எனவே பயங்கரவாத தடைச்சட்டத்தின் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்ட கோரலகமிகே மனுதின பத்மஸ்ரீ பெரியராயினும் கேல்பத்ர பத்மேவின் கையெடுக்க தொலைபேசியிலிருந்து 13 சிறைச்சாலை உத்தியோகத்தர்களின் தொலைபேசி இலக்கங்களும் உடல் அலைகளும் உட்பட 7 அரசியல்வாதிகளின் புகைப்படங்களும் காணப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நேற்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தியிருந்தார்கள். இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் தடுப்பு காவல் வைத்து விசாரணைக்குட்படுத்தப்பட்ட கேல்பத்ர பத்மே நேற்றைய தினம் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் சங்கேஷ் போதர்கம முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன்போது குற்றப்புலனாய்வு திணைக்கள விசாரணை அதிகாரிகள் விடயங்களை முன்வைக்கும் போது சந்தை நபருக்கு எதிராக பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று கனிமுள்ள சஞ்சீவை என்பவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திலும் குறித்த நபர் 18வது சந்தேக நபரான பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். எதிர்வரும் மாதம் 4ஆம் தேதி அன்று கனிமுள்ள சஞ்சீவ படுகொலை வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளமையால் அன்றைய தினம் சந்தேக நபரை மண்டல் முன்னிலைப்படுத்துமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறும் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தனர். கடந்த வருடம் இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட இந்த சந்தேக நபர் 2025 ஆகஸ்ட் 30ஆம் தேதி அன்று நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டதோடு தொடர்ந்து தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வந்தார். தற்போது அவரது தடுப்பு காவல் காலம் நிறைவடைந்துள்ளமையால் அவரை விளக்கமறியில் வைக்குமாறு விசாரணை அதிகாரிகள் மன்றில் கோரியிருந்தார்கள். தொடர்ந்து விடயங்களை முன்வைத்த விசாரணை அதிகாரிகள் கனம் நீதவானவர்களே, சர்வதேச போலீசாரால் பிறப்பிக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கைக்கு அமைய இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதோடு பாதுகாப்பு அமைச்சரின் உத்தரவின் பேரில் இன்றைய தினம் வரை தடுப்பு காவல் உத்தரவும் புறப்பட்டதே. சந்தேக நபரிடமிருந்த கையெடுக்க தொலைபேசியை குற்றப்புலனாய்வு திணைக்களம் பொறுப்பேற்ற போதிலும் அதன் தரவுகள் அனைத்தும் அளிக்கப்பட்டிருந்தன. எனினும் அந்த தரவுகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தொழில்நுட்ப பிரிவினரும் இழப்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் 8441 தொலைபேசி அழைப்புகள், சுமார் 3,00,000 புகைப்படங்கள், 5,031 காணொலிகள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட 1,101 தொலைபேசி அழைப்புகளும் கண்டறியப்பட்டிருக்கின்றன. மேலும் முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் 20 பேர் பற்றிய தகவல்களும் அவரது கையெடுக்க தொலைபேசியில் இருந்தமை கண்டறியப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து போலீஸ் போதைப்பொருள் பணியகத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் குறித்த 20 போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்காகவும் தனித்தனியாக 20 வங்கிக் கணக்குகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பில் பணச் சுத்திகரிப்பு தடுப்புச் சட்டத்தின் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த சந்தேக நபர் இந்தோனேஷியாவில் தங்கியிருந்த இடத்திலிருந்து 13 ஆவணங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சந்தேக நபரின் கையெடுக்க தொலைபேசியிலிருந்து 13 சிறைச்சாலை உத்தியோகத்தர்களின் தொலைபேசி இலக்கங்கள் கண்டறியப்பட்டதோடு மொடலிங் அலைகள் உட்பட அரசியல்வாதிகள் 7 பேரின் புகைப்படங்களும் கண்டறியப்பட்டிருக்கின்றன. இவ்விடயம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு இதுகுறித்து சந்தேக நபரிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஏடிஎம் இயந்திரங்கள் மூலம் பண வைப்பு செய்யப்பட்ட பெருமளவிலான பட்டச்சீட்டுகளும் கண்டறியப்பட்டுள்ளதோடும் சந்தேக நபரின் 17 வங்கிக் கணக்குகள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் சர்வதேச போலீசாரால் சுயப்பெச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ள 19 சந்தை நபர்களுடன் இவர் தொடர்புகளை பணியமைக்கான தரவுகளும் அவரது கையெடுக்க தொலைபேசியில் கிடைத்துள்ளன. சந்தை நபர் சட்ட விதிமுறைக்கமைய வெளிநாடுகளுக்கு சென்று பின்னர் போலி விசாக்களை தயாரித்து 13 நாடுகளுக்கு 15 தடவைகள் சென்றிருக்கிறார். அத்துடன் சந்தேக நபர் துப்பாக்கிகளை வைத்திருந்தமை தொடர்பிலும் பல்வேறு நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலவில் உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்த கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவினர் கணேமூல சஞ்சீவ் என்பவரை கொலை செய்ய சம்பவத்துடன் தொடர்புடைய வழக்கில் இந்த சந்தேக நபர் 18வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். கணேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்துக்குரிய வழக்கு அளிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் இந்த சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு சிறைச்சாலை அத்தியட்சகருக்கு உத்தரவிடுமாறு கூறுகிறோம். மேலும் இவர் அக்குற்றச்சம்பவத்துடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர் என்பதால் பாதுகாப்புடன் கூடிய சிறைச்சாலை ஒன்றில் சந்தேக நபரை தடுத்து வைப்பதற்கான உத்தரவையும் பிறப்பிக்குமாறு கோரியிருக்கிறார். அத்துடன் சந்தேக நபரை வைத்திய நிபுணர் ஒருவரிடம் முன்னிலைப்படுத்துமாறு சட்ட வைத்திய அதிகாரி எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாகவும் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். நபர் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தினை சமீதாத்து கோரல எனது சேவை பெறுவதற்கு சிறைச்சாலையினுள் உரிய பாதுகாப்பு வழங்குவதற்கே சிறைச்சாலை அத்தியத்திற்கு உத்தரவிடுமாறு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார். மேலும் எனது சேவை பெறுவரை வெளிசிறை சிறைக்கு பதிலாக வேறு ஏதேனும் சிறைச்சாலையில் தடுத்து வைப்பதற்கு உத்தரவிடுமாறும் அவருடைய சட்டத்திறனியை நீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறார். மண்டல் முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபருக்கு சிறைச்சாலையினுள் உரிய பாதுகாப்பை வழங்குமாறும் அது தொடர்பில் சிறைச்சாலை அத்தியட்சகர் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். அதேபோல் பயங்கரவாத தடுச்சிருந்தங்கள் சந்தேக நபருக்கு எதிராக உள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சாட்சியங்களின் சுருக்கமான அறிக்கை ஒன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகளுக்கு பணித்த நீதவான் சந்தேக நபரை எதிர்வரும் 3வது தேதி விளக்கமறையில் வைக்குமாறும் இவ்வாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதனோடு இணைந்து மேலும் சில செய்திகள் காணப்படுவதை குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.
1: Get 250 ml free with every 2 liter Pepsi, 7 up or Mirinda. சிறு வயதிலிருந்தே பழகிக் கொள்ளுங்கள். அவசரம் என்றால் நேரத்துடன் புறப்படுங்கள். இங்கு சிந்திக்கும் ஒரு கணப்பொழுதில் எதிர்காலம் தீர்மானிக்கப்படுகின்றது. பாதுகாப்பான பயணத்திற்கு இது கிளீன் ஸ்ரீலங்காவின் தகவல்.
2: பொறுமையா இருக்கடா,
3: எல்லாரும் சேர்ந்து போட்டு ஏதாவது
4: எல்லாம் மருந்து குடிச்சு சாவர வரைக்கும் சும்மா
5: விடணும். கிளம்புற
6: தர்மதுரை சுபகித் திரைப்படம் சனிக்கிழமை பகல் 1 மணிக்கு.
7: SLT மொபைல் ஃபைபரால் இப்போது உங்கள் முழு வீடும் மாறாத அதிவேகத்துடன் ஃபைபர் ஃபிட்.

சுயாதீன செய்தி பார்வையில் மற்றும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். பஸ் லலித் டுபாய் வலிங் கெனாவட்ட கம் ரசிகரத்தின் ஞாபகத்துக் கொள்ள என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. டுபாயிலிருந்து பஸ் லலித் கொண்டுவரப்பட்டதற்கு பிறகு பல ஊர்களில் பட்டாசுகள் வெடிக்க செய்யப்பட்டிருக்கின்றன என்பதுவே இந்த தகவலாக அமையப்பெறுகிறது. இது குறித்து நாங்கள் இப்போது விளக்கமாக பார்க்கலாம். பஸ் லலித்தை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் பரவலாக பேசப்பட்ட ஒரு பெயர். இந்த நிலையில் டுபாயில் கைது செய்யப்பட்ட திட்டமிட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான பஸ் லலித்தினப்படும் லலித் கண்ணங்கரன் நேற்று நாட்டு கழித்து வரப்பட்ட நிலையில் அவர் 72 மணி நேர தடுப்பு காவல் வைத்து விசாரணை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அதுவையில் நேற்று அதிகாலை 5:20 மணிக்கு டுபாயிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் UL-226 என்ற விமானத்தின் மூலம் இவர் கட்டுநாயக்க மாநிலத்திற்கு அழைத்து வரப்பட்டார். பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட அதிகாரிகள் குழு ஒன்றால் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அவர் அழைத்துச் செல்லப்பட்டார். பஸ் லலித்துக்கு எதிராக கொலை குற்றங்கள், குற்றச்செயல்கள் மற்றும் கப்பங்கூறுதல் தொடர்பான பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்காக இலங்கை போலீசாரால் சர்வதேச போலீசாரின் ஊடக சிவப்பு அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தது. அதற்கமைய அரசு புலனாய்வு சேவை அதாவது SIS குற்றவியல் விசாரணை திணைக்களம் CID மற்றும் மத்திய குற்ற விசாரணை பணியகம் CCIB ஆகியன இணைந்து ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் புலனாய்வு பிரிவு மற்றும் டுபாய் போலீசாருடன் நெருக்கமான ஒருங்கிணைப்புடன் மேற்கொண்ட நடவடிக்கையின் பிரதிபலனாக இந்த சந்தேக நபர் 2025 அக்டோபர் மாதத்தில் டுபாயில் கைது செய்யப்பட்டார். டுபாய் அவர் கைது செய்யப்பட்டதன் பின்னர் சந்தேக நபரை விரைவாக இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக இலங்கைக்கும் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கும் இடையில் காணப்படும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உரிய ஆவணங்கள் ராஜேந்திர வழிமுறைகளின் ஊடாக ஐக்கிய அரபு ராஜ்ய அதிகாரிகளிடம் உத்தியோகபூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. அதற்கமைய இலங்கை போலீஸ் மற்றும் அரசு புலனாய்வு சேவை அதிகாரிகளை கொண்ட விசேட இலங்கை குழு ஒன்று ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு சென்று சந்தேக நபரை இலங்கைக்கு அழைத்து வந்திருக்கிறது. மேலும் மேலதிக விசாரணைகள் மற்றும் தேவையான சட்ட நடவடிக்கைகளுக்காக சந்தேக நபர் தற்போது மத்திய குற்ற விசாரணை பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் சந்தேக நபருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஹங்வெல போலீஸ் பிரிவில் 2013 செப்டம்பர் 16 தேதி அன்று நபர் ஒருவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கி காயப்படுத்தியமை 2021 நெல்லுவத்துடுவ பிரதேசத்தில் அமைந்துள்ள வர்த்தக நிலையத்துக்குள் பிரவேசித்தது. அதே நேரத்தில் லொரியொன்றுக்கு தீ வைத்து சேதப்படுத்தியமை 2021 நெல்லுத்தருவ பிரதேசத்தில் மேற்கூறப்பட்ட வர்த்தகர்களின் வீட்டுக்கு முன்னால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு நபர் ஒருவரை படுகாயங்களுக்கு உட்படுத்தியதோடு அவரை கொலை செய்ய முயற்சித்தமை பணம் வழங்கப்படாத காரணம் என்பதாக சில விடயங்கள் கூறப்படுகின்றன. 2022 அக்டோபர் 16 ஹங்வெல்ல போலீஸ் பிரிவுகளை வீடொன்றுக்குள் பிரவேசித்து 3 நபர்களை வெட்டி காயப்படுத்தி படுகாயம் ஏற்படுத்தியமை அதில் அரஸ்பார் ஹங்வெல்ல பிரதேசத்தில் நபர் ஒருவரை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு படுகொலை செய்வதை குழந்தையாக இருந்ததோடு இந்த கொலைக்கு சதி செய்தமை தொடர்பில் அவிசாவலியின் இதுவா நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. 2023 டிசம்பர் 25 பாதுக்க போலீஸ் பிரிவில் 2 நபர்களை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு இவர் கொலை செய்திருக்கிறார். 2024 செப்டம்பர் மார்ச் 4 தேதி ஹங்வெல்ல போலீஸ் பிரிவில் நபர் ஒருவரை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு கொலை செய்திருக்கிறார். 2024 செப்டம்பர் 30 தேதி நெல்லுத்தொடுவு பிரதேசத்தில் வசித்து வந்த வர்த்தகர் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்தமை 2025 ஜூலை 6 தேதி கொஸ்கோ போலீஸ் பிரிவில் முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த 3 நபர்களை துப்பாக்கி பிரயோகத்தால் காயப்படுத்தியமை 2025 ஜூலை 19 கொல்லப்பட்டிய போலீஸ் பிரிவில் சமூக கழகம் ஒன்றுக்கு அருகில் கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட 86 ரக துப்பாக்கி மற்றும் 25 தோட்டாக்களை குறித்த நபருக்கு வழங்கியமை இவர் மீதான குற்றச்சாட்டு. 2025 ஜூலை 9 தேதி வெளியாக இருக்கிற தகவல் கொல்லப்பட்டி போலீஸ் பிரிவில் சமூக கழகம் ஒன்று அருகில் கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட 56 ரக துப்பாக்கி மற்றும் 55 தோட்டாக்களை குறித்த நபருக்கு வழங்கியமை 2025 ஆகஸ்ட் 12 தேதி மேகுட போலீஸ் பிரிவில் மோட்டார் சைக்கிள் பயணித்துக் கொண்டிருந்த முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரை துப்பாக்கி பிரயோகத்தால் கொலை செய்தமையும் 2025 ஆகஸ்ட் 13 மேகுட போலீஸ் பிரிவினுடைய முதுகேன வீதியில் உள்ள இடமாற்றம் ஒன்றில் வானத்தை நோக்கி துப்பாக்கி பிரிவு மேற்கொண்டு தப்பிச் சென்ற சம்பவத்தை வழிநடத்தியமை சந்தை நபரால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் போதைப்பொருள் வர்த்தகம் என அமைச்சர் என திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் சட்டவிரோத சம்பாதிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சொத்துக்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக மேலதிக விசாரணைகள் இதற்காக முன்னெடுக்கப்படுவதான தகவல்களும் வெளியாக இருக்கின்றன. இதுநேரம் மற்றும் ஒரு செய்தி இவ்வாறு அமையப்பெறுகிறது. சிறப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட 42 பேர் இதுவரை அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர்
இந்த கருத்தினை இவ்வாறு முன்வைக்கிறார். அதாவது 2024 முதல் 2026 வரையான காலப்பதில் நாட்டின் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு சட்ட நடவடிக்கைகளை புறக்கணித்து வெளிநாடு சென்று தலைமறைவாகியிருந்த சர்வதேச போலீசாரால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த 42 சந்தை நபர்களும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்படாத 38 சந்தை நபர்களும் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அதிகாரியான எஃப் யூ ஒட்லர் தெரிவித்திருக்கிறார். போலீஸ் ஊடக பிரிவில் நேற்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட ஊடகராளர் சந்திப்பின் போது அவர் இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமன்றத்தை புறக்கணித்து வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள பாரிய குற்றவாளிகளை நாட்டுக்கு கொண்டுவர அரசு பொறுமுறை, பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் மாதிரி நேரடி மேற்பார்வையில் திட்டமிடப்பட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி சர்வதேச போலீசாரின் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட 42 சந்தை நபர்களும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்படாத 38 சந்தை நபர்களும் கைது செய்யப்பட நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறார்கள். இதனத்தில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மேலும் 109 சந்தை நபர்களையும் எதிர்வரும் 2-3 வருடங்களுக்குள் கைது செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் கடத்தல் மற்றும் குற்றச்செயல்கள் மூலம் சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட சொத்துக்களை அரசுமையாக்கும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் அவதானிக்கலாம். எனவே குற்ற வரும்படி விசாரணை பிரிவினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய 2024 ஆண்டு 1,549 மில்லியன் ரூபாய் சொத்துக்களும் 2025 ஆண்டு 1,400 அரசுமையாக்கப்பட்டிருக்கின்றன. 2026 ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 839 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் அரசுமையாக காக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் கடந்த 3 வருடங்களில் மொத்தம் 3,178 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோத சொத்துக்கள் இவ்வாறு அரசுமையாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முழு நாடு ஒன்றாக எனும் தேசிய திட்டத்துக்கு அமைவாக குற்றச்செயல்கள் தொடர்பான தகவல்களை வழங்க 118 என்ற விசேட தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதே நேரம் வெளிநாடுகளில் உள்ள குற்றவாளிகள் எவரும் இந்த நடவடிக்கையிலிருந்து தப்ப முடியாது. சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள ஏனைய சந்தை நபர்கள் அனைவரையும் விரைவில் கைது செய்து நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதான கருத்தும் போலீஸ் ஊடக பேச்சாளர் இவ்வாறு இது தொடர்பான செய்தி தரப்படுகிறது. இதே நேரம் மற்றொரு செய்தி குறித்து அவதானிக்கலாம். சுகீஸ்வர பண்டாரவுக்கு செப்டம்பர் 9 வரை விளக்கமறியல் என்பதாக இது செய்தி அமைகிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் செயலாளராக பணியாற்றிய காலப்பகுதியில் ஜனாதிபதி செலவு தொடர்பான விடயதாளங்களில் 2 சம்பவங்களை பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சுகீஸ்வர பண்டாரவை எதிர்வரும் மாதம் 9 வரை விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கு நேற்றைய தினம் கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் விசாரணைகள் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். 2019 ஆண்டு நவம்பர் மாதம் 19 தேதி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலராக நியமிக்கப்பட்ட இவர் 2022 ஆண்டு ஜூலை 20 தேதி வரை அந்த பதவியில் நடித்திருந்தார். அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின்னரும் இதே காலப்பகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இதற்கான விசேட திட்ட பணிப்பாளராக பணியாற்றி ஜனாதிபதி செலவு தொடர்பான விடயதானங்களில் இரு சம்பளங்களை பெற்றுக் கொண்டதாகவே இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்த சந்தை நபரான சுகீஸ்வர் பண்டார வழக்கு விசாரணைக்காக நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதன் போது மன்றில் முன்வைக்கப்பட்ட இருதரப்பு சாட்சியங்களையும் பரிசீலித்த நீதவான் எதிர்வரும் செப்டம்பர் 9 வரை விளக்கமறியலில் நீடித்திருக்கிறார் என்பதும் இங்கே அவதானிக்கத்தக்கது. இதுநேரம் மற்றொரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்த வேண்டும். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. மிக பிரதானமாக மக்களிடம் இணைந்து 22 தோற்கடிப்போம், அரசியல் சிவில் செயற்பாடுகளையும் மேற்கொள்வோம் என ஜிஎல் பீரிஸ் கூறியிருப்பதான தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. எனவே சர்வதேச அதாவது உத்தேச 22 அரசியலமைப்பு திருத்தத்தை தோற்கடிப்பதற்கும் நீதிமன்ற சுயாதீனத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கும் சட்ட ரீதியாக மக்களுடன் ஒன்றிணைந்தும் எடுக்க முடியுமான அனைத்து அரசியல் மற்றும் சிவில் நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என பேராசிரியர் ஜி எல் பிரிசி இவ்வாறு தெரிவிக்கிறார். கொழும்பில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்கின் அரசியல் அலுவலகத்தில் இடம்பெற்ற செய்தி சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இதனிடம் 22 அரசியலமைப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு வருகின்றன. அதற்காக இன்னும் 1 வார காலம் எஞ்சியுள்ளது. சில கட்சிகள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சமூக அமைப்புகள் மற்றும் சாதாரண குடிமக்கள் என அனைவரும் இந்த உத்தேசிக்கப்பட்ட அரசியலமைப்பு திருத்தத்தை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்வதற்கு தீவிர ஆர்வம் காட்டி வருகின்றார்கள். இதுவரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுதாரர்களிடையே குறிப்பிடத்தக்க அளவிலான பன்முகத்தன்மை காணப்படுகிறது. இருப்பினும் இந்த அனைத்து மனுக்களுக்கு இடையிலும் ஒரு பொதுவான அம்சம் உள்ளது. அதாவது அனைத்து மனுக்களிலும்
உள்ள ஒரே ஒரு பிரதான கோரிக்கை என்னவென்றால் 22வது திருத்தச் சட்டத்தை சட்டமாக்குவதற்கு சிறுஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதாகும். மக்கள் இறையாண்மையை நாம் அனைவரும் மதிக்க வேண்டும். எமது நாட்டில் நீதித்துறை இவ்வாறு பாரிய மாற்றத்துக்குள் உள்ளாக்கும் இந்த திருத்தமானதே நிச்சயமாக நேரடியாக மக்களின் இறுதி தீர்மானத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இதன் அடிப்படை வாதம் இன்று உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அனைத்து மனுக்களிலும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இதேநேரம் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க நீதியமைச்சர் இதற்கு சிறுஜன வாக்கெடுப்பு நடத்தக்கூடாது என இப்போது பகிரங்கமாக கூறியிருக்கிறார். இந்த மனுக்களை விசாரிப்பதற்கு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட நிலையில் நீதியமைச்சர் இந்த அடிப்படையில் இவ்வாறு தெரிவிக்க முடியும் என கேட்கிறோம். இது தொடர்பில் உயர்நீதிமன்றத்தின் முடிவு என்னவென்பதை நீதியமைச்சர் எவ்வாறு முன்கூட்டியே அறிந்து கொண்டார்? உயர்நீதிமன்றம் என்பது அமைச்சரின் அல்லது அரசாங்கத்தின் ரப்பர் லேப்டாப் அல்ல. இது தொடர்பாக உயர்நீதிமன்றம் சுயாதீனமாகவும் பக்க சார்பற்ற முன்னிலையிலும் எமது நாட்டின் சட்டத்திட்டத்துக்கு அமைவாகவும் தமது மனச்சாட்சிக்கு இணங்கவும் ஒரு முடிவுக்கு வந்து அந்த முடிவை சபாநாயகருக்கு அனுப்ப வேண்டும். இது உயர்நீதிமன்றத்தின் பிரத்யேக பொறுப்பாகும். இதில் தலையிடுவதற்கு எந்த ஒரு வெளியாருக்கும் குறிப்பாக அமைச்சருக்கோ அல்லது அரசாங்கத்துக்கோ எவ்வித உரிமையும் கிடையாது என்பதும் இங்கே அவதானிக்கத்தக்கதற்கமைய அமைச்சரின் இந்த பேச்சானது மக்களிடையே மக்களில் நீதித்துறை மீதான மரியாதை குறைவடையும், இது நீதித்துறைக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம் பொறுமை மற்றும் மாண்பு ஆகியவற்றை கடுமையாக பாலடிக்கும் செயற்பாடு, அத்துடன் உத்தேசிக்கப்பட்ட 22வது திருத்தச் சட்டம் இலங்கையின் அரசியலமைப்புக்கு இணங்குவதா இல்லையா என்பதை விசாரிப்பதற்கான உயர்நீதிமன்ற அமர்வு நியமிக்கப்படுவதற்கு முன்பே சம்பாந்தோட்டை அமைச்சர் இதனை நிலைமை சுமூகமான நிலையில் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்படாது என்று கூறுவாராயின் அது உயர்நீதிமன்றத்துக்கு இழைக்கப்படும் அவமானம். எனவே உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பெரும்பான்மையான மனுக்களிலும் சட்டத்தணிகள் தங்கம் தாக்கல் செய்த மனுவிலும் மற்றும் நான் தாக்கல் செய்த மனுவிலும் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருப்பது என்னவென்றால் இதை விசாரிப்பதற்காக உயர்நீதிமன்றத்தின் அனைத்து நீதிபதிகளையும் உள்ளடக்கிய முழுமையான அமர்வு ஒன்றை நியமிக்க வேண்டும் என்பதாகவும், அவ்வாறு செய்வதற்கு இலங்கை அரசியலமைப்பின் பிரகாரம் பிரதமர் நீதிசருக்கு தெளிவான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. 132வது பிரிவின் 3வது உபப்பிரிவு அவருக்கு அந்த அதிகாரத்தை வழங்கியிருக்கிறது. அத்துடன் இந்த முழு பிரச்சினை தொடர்பாகவும் இந்த நாட்டின் அனைத்து மத தலைவர்களும் ஒரு நிலைப்பாட்டில் எந்தவித கருத்து வேறுபாடுகளுமின்றி பிரதானமாக இதற்காக தங்கள் கடுமையான எதிர்ப்பையும் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே மகாநாயகத்தர்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதத்துக்கு மறைப்பதற்கு அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து எத்தனையோ முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும், எனவே அவை அனைத்தும் தோற்றுப்போயின, 22வது திருத்தத்தை உடனடியாக வாபஸ் பெறுமாறு அவர்கள் ஜனாதிபதியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் இதேவேளையில் இவ்வாறானது ஒரு திருத்தத்தை அரசியலமைப்பில் நாட்டின் ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தலாகும், நீதித்துறையின் சுயாதீனத்துக்கும் பாரிய தாக்கமாகும் என்று கருதின ஆண்டகையும் இந்து முஸ்லீம் மற்றும் அனைத்து மத தலைவர்களும் ஒருமித்த குரலில் கூறுகிறார்கள். எனவே உத்தேசிக்கப்பட்ட இந்த 22 அரசியலமைப்பு திருத்தத்தை தோற்கடிப்பதற்கும் நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கும் சட்ட ரீதியாகவும் மக்களுடன் இணைந்தும் சிவில் செயற்பாடுகளையும் மேற்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோம் என்பதாகவும் இவ்வாறு சுட்டிக்காட்டப்படுகிறது. ஜிஎல்பி தெரிவித்திருந்த கருத்து. இதேநேரம் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

சுயாதீன செய்தி போராடுகின்றோம். மற்றும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தலாம். நீதிமன்றத்தின் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவோம். 22 ஆதார சிறப்பு திருத்தம் தொடர்பில் அரசாங்கம் அறிவிப்பு என்பதான செய்தியை விரகேசிரி பத்திரிகை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. நீதிபதிகளின் ஓய்வுபெறும் வயதை அதிகரிக்கும் சட்டத்திருத்தம் எந்தவொரு தனிப்பட்ட நபரையும் இலக்கு வைத்துக் கொண்டு வரப்பட்டதல்ல. இதுகுறித்து உயர்நீதிமன்றம் தனது தீர்மானத்தை வழங்கிய பின்னர் அதற்கு அருகில் வரும் பாராளுமன்ற அமர்வு நாளில் இதுகுறித்து விவாதிக்கப்பட்டு சாதாரண சட்ட நடைமுறைகளின்படி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளினி ஜெயதீசே இவ்வாறு நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தி சந்திப்பில் குறிப்பிடுகிறார். தனித்தனி நீதிபதிகள் குறித்து எம்மால் பதிலளிக்க முடியாது என்றும், எனவே மேல் நீதிமன்ற நீதிபதிகள் அல்லது நீதவான்களுக்கு பதவியேறு வழங்கும் போது பின்பற்றப்படும் ஒரு குறிப்பிட்ட சட்டபூர்வமான நடைமுறை உள்ளது. பல்வேறு சமூக தரப்பினரோ அல்லது தனிநபர்களோ கோரிக்கைகளை முன்வைக்க முடியும் என்ற போதிலும் அனைத்து விவகாரங்களும் அந்த உரிய நடைமுறைகளின்படியே மேற்கொள்ளப்படும். ஒரு சட்டத்தை கொண்டுவரும் போது அதனை அமைச்சரவையில் தீர்மானித்து சட்டவரவை சமர்ப்பித்து சட்டவரைஞர் திணைக்களத்தின் மூலம் தயாரித்து சட்டமாதிபர திணைக்களத்தின் அனுசரணையோடு அமைச்சரவையின் அனுமதி பெறப்பட வேண்டும். பின்னர் அது அரசாங்க வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். இவ்வாறான ஒரு நீண்ட சட்ட நடைமுறைக்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் சட்டம் மூலம் கொண்டுவரப்படும் திகதிக்கு சில மாதங்களுக்கு முன்போ அல்லது ஒரு சில நாட்களுக்கு முன்போ சிலர் ஓய்வு பெறுவது தவிர்க்க முடியாத ஒரு சாதாரண நிலை. எந்தவொரு தகவல் அல்லது வயது வரம்பை நிர்ணயிக்கும் போதும் இவ்வாறான எல்லைகள் இயல்பானதாகவே எழும். மேலும் இந்த சட்ட மூலத்துக்கான நடைமுறைகள் நிறைவடைந்து செப்டம்பர் மாத இறுதியில் அல்லது அக்டோபர் மாத தொடக்கத்தில் பாராளுமன்றத்தில் அல்லது உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்துக்கு அமைவாகவும் இது நிறைவேற்றப்படக்கூடும். சபாநாயகர் இதில் கையொப்பமிட்டு சட்டம் அமலுக்கு வரும் தேதியிலிருந்தே அதற்கு கட்டாய வரம்பாக இருக்கும் தேதிக்கு உட்படுத்தவர்களுக்கு முந்தைய சிறையிலே ஓய்வு பெறும் நிலை ஏற்படும். சட்ட அமலாக்கத்துக்கு பின்னர் புதிய வயது வரம்பு நடைமுறைக்கு வரும். எனவே இந்த சட்ட திருத்தம் யாரையும் அல்லது எந்த ஒரு தனிப்பட்ட நபரையும் இலக்கு வைத்து செய்யப்பட்ட ஒன்றல்ல. ஒருவேளை எதிர்க்கட்சியினரோ அல்லது சமூகத்தில் உள்ளவர்களோ இது பிரதமர் நிதியரசரை மாத்திரம் இலக்கு வைத்துக் கொண்டு வரப்படுகிற என்று கருதினால் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தை பெறுவதே சிறந்த வழி. அதன்போது உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர்கள் குழாம் இது குறித்தான் சரியான முடிவை அறிவிக்கும் என்றும், அத்துடன் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை புதிய சட்ட மூலத்தின் கீழ் மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு பின்னோக்கி சென்று சட்டத்தை செயற்படுத்த முடியாது, அப்படி செய்வதாகின்ற எந்த எல்லை வரை பின்னோக்கி செல்வது என்ற வரையறை இல்லாமல் போய்விடும். உயர்நீதிமன்றம் தனது தீர்மானத்தை வழங்கிய பின்னர் அதற்கு அருகாமையில் வரும் பாராளுமன்ற அமர்வு நாளில் இதுகுறித்து விவாதிக்கப்பட்டு சாதாரண சட்ட நடைமுறைகளின்படி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்பதாக அமைச்சர் நளினி ஜெயதீசே இவ்வாறு கூறுகிறார். இதனிடம் தினக்குரல் பத்திரிகையில் ஒரு செய்தி, 22 திருத்த யோஸ் விசாரணை, பிரதமர் நீதியரசர் பதவிவிலக வேண்டும் என்பதான தகவல். எனவே நீதியரசனின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதையே நோக்கமாக கொண்டு அரசமைப்புவின் 22 திருத்தத்திற்கு சவால் விடுத்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களிலிருந்து விசாரிப்பதிலிருந்து பிரதமர் நீதிசர் பிரீத்திபந்த சூரஜன தன்னை விலக்கிக் கொள்ள வேண்டும் எனவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் நேற்று உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த நகர்வு பத்திரத்தில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. அரசமைப்பின் 120 மற்றும் 121 உறுப்புகளின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட இந்த நகர்வு பத்திரத்தில் மனுதாரர்களான ரஜீவ் அமரசூரிய மற்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்க செயலாளர் நலண்டே செல்வா ஆகியோர் சட்டமாதிபரை பிரதிவாதியாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அத்தனை அரசமைப்புக்கான 22 திருத்தம் என்று பெயரிடப்பட்டுள்ள சட்டம் மூலம் அல்லது அதன் எந்த ஒரு பகுதியும் அரசமைப்பின் 83 உறுப்புகளின் சரஜன வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட வேண்டுமா அல்லது தொடர்பில் தீர்மானம் ஒன்றையும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சரஜன வாக்கெடுப்பு இன்று இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டால் அதனால் பயனடையும் முதல் உயர்நீதிமன்ற நீதிபதி பிரதமர் நீதிசர் ஆவார் என்பதை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்திருந்தது. ஒருவேளை சரஜன வாக்கெடுப்பு தேவைப்பட்டால் அந்த செயல்முறை முடிவடைவதற்கு முன்னதாகவே பிரதமர் நீதிசர் ஓய்வு பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன என்பதையும் அது மேலும் சுட்டிக்காட்டுகிறது. இந்த சூழ்நிலைகள் கருத்தில் கொண்டு பிரதமர் நீதியரசர் இந்த மனுக்களை விசாரிப்பதிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ள விரும்பினால் உயர்நீதிமன்றத்தின் ஏனைய அனைத்து நீதிபதிகளையும் உள்ளடக்கிய ஒரு நீதியரசர் குழாமின் அவர் அமைக்க வேண்டும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவிக்கிறது. கடந்த ஆகஸ்ட் 18 திகதி அரசாங்கம் 22 திருத்த சட்ட மூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுத்தப்பட்டிருந்த நிலையில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற நிலையில் இந்த குறித்த நகர்வு பத்திரமும் தற்போது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் அவதானிக்கலாம். இதே நேரத்தில் மற்றும் ஒரு செய்தி இவ்வாறு வெளியாகிறது. மாநிலசபை தேர்தலுக்காக இன மத மோதலுக்கு சதியா அனுமதிக்க முடியாது என்கிறார் அமைச்சர் நலிந்த என்பதான செய்தியாக இதனை நாம் காணலாம். தினக்குரல் பத்திரிகையில் மாநிலசபை தேர்தலை விரைவில் நடத்துவதே அரசாங்கத்தின் முதன்மை எதிர்பார்ப்பு. பாராளுமன்றத்தில் எல்லை நிறைய பணிகள் மற்றும் உரிய சட்டத்திருத்தங்கள் பூர்த்தி செய்யப்பட்டவுடன் தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகள் தயார் நிலையில் உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்து ஜெயதீசே இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். நேற்று செவ்வாய்க்கிழமை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகங்களால் சந்திப்பிலேயே
அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். மாகாணசபை தேர்தலை நடத்த மாட்டோம் என்ற எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லை. 22வது அரசியலமைப்பு திருத்தம் போன்று அல்லாமல் மாகாணசபை தேர்தல் நடைமுறை என்பது அரசாங்கத்தின் தனிப்பட்ட செயற்பாடு அல்ல. அது பாராளுமன்றத்தில் உள்ள அனைத்து பிரதிகளும் இணைந்து முன்னெடுக்க வேண்டிய ஒரு செயற்திட்டமாகும். புதிய எல்லை நிர்ணயங்கள் தொடர்பில் பல்வேறு கட்சிகளும் மாறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன. எனவே பாராளுமன்றத்தில் நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் மூலம் அனைத்து கட்சிகளின் உடன்பாடுடன் எல்லை நிர்ணய பணிகள் நிறைவு செய்யப்பட்டால் உடனடியாக தேர்தலை நடத்த முடியும். பழைய விருப்பு வாக்கு முறைமைக்கு செல்லாமல் 2018 உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்ட தொகுதி வாரியான பிரதித்துவ முறையை மாகாணசபைக்கும் விரிவுபடுத்த அரசாங்கம் விரும்புகிறது. இதன் மூலம் உள்ளூர் அளவிலான பிரதித்துவமும் உறுதியான பெண் மற்றும் இளைஞர் பிரதித்துவமும் உறுதி செய்யப்படும். தாரம் கல்வி, வீதிகள், விவசாயம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்ந்த பல பணிகள் மாகாணசபைகள் மூலமாகவே மக்கள் நிலைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதாக செய்தி கூறுகின்றன. இந்த தேர்தலை விரைவாக நடத்துவது அவசியம் என்றும், மேலும் கிழக்கில் தேர்தலை குறிவைத்து இனவாத அல்லது மத மோதல்கள் தூண்ட முயன்றால் பொதுமக்கள் அதனை ஆரம்பத்திலேயே நிராகரிக்க வேண்டும் என்பதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்து ஜெயதிச இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இது மாகாணசபை தேர்தலை நடத்துவது குறித்தான செய்தி. இது நேரம் மற்றொரு செய்தி குறித்தும் பார்க்கலாம். கலனி ஆற்றில் ரசாயன பொருள் கலந்ததால் திடீர் நீர்வெட்டு, கொழும்பு கம்பா பகுதிகளில் மக்கள் பெரும் அவதி என்பதாக இந்த செய்தியை அவதானிக்கிறோம். தனியார் நிறுவனம் ஒன்றிலிருந்து சுற்றுச்சூழலுக்கு வெளியேறி ரசாயன பொருட்கள் குடிநீர் கலப்பதை தடுப்பதற்காக கொழும்பு மற்றும் கம்பா மாவட்டத்தில் சில பகுதிகளுக்கு நீர் விநியோகம் நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக அந்த பிரதேச மக்கள் பெரும் அசௌகரியங்களை சந்தித்திருந்தார்கள். இதற்கிடையில் நீரின் தர பரிசோதனையில் நீரின் தன்மை குடிப்பதற்கு உகந்தது என்பதை உறுதிப்படுத்தியதைத் தொடர்ந்து நீர் விநியோகத்தை வளமைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தேசிய வளங்கள் சபை மற்றும் அமைப்பு சபையின் தலைவர் சந்தன வண்டார இவ்வாறு தெரிவிக்கிறார். இது தொடர்பில் அவர் மேலும் சில கருத்துக்களையும் வெளிப்படுத்தியிருப்பதையும் நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீரில் ஏதேனும் கழிவுப்பொருள் கலந்துள்ளதா என்பதை உறுதிப்படுத்தும் வரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திடீர் நீர்வெட்டை அமல்படுத்த நேர்ந்தது. இது தொடர்பாக அனைத்து முகாமைத்து மத்திய நிலையமும் பாதுகாப்பு படையினரும் இணைந்து விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறோம். இது தொடர்பில் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையும் போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் இது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் இரவு 11:30 மணி அளவில் ஏற்பட்ட இந்த நிலைமை பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உடனடியாக அம்பத்தலை மற்றும் பியகமண்டில் சுத்திகரிப்பு நிலையங்களை தற்காலிகமாக மூட வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையினுடைய நீர்த்தர பரிசோதனை நிபுணர்களின் உதவியுடன் அவசர விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்திலிருந்து நேற்று காலை வரை கிளனி ஆற்றின் பல்வேறு இடங்களில் இருந்து நீர் மாதிரிகள் பெறப்பட்டு நீரின் தரம் பரிசோதிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி கிளனி ஆற்றின் நீரின் தரம் பாதுகாப்பானது என்பதை உறுதிப்படுத்திய பின்னர் நேற்று அதிகாலை 4:30 அம்பத்தலை மற்றும் பியகமண்டில் சுத்திகரிப்பு நிலையங்களில் மீண்டும் நீர் உற்பத்தி மற்றும் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டது என்று குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை தனியார் நிறுவனம் ஒன்றிலிருந்து சுற்றுச்சூழலுக்கு வெளியேறிய ரசாயன பொருட்கள் குடிநீரில் கலப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அனைத்து அமைச்சகம் மத்திய நிலையம் இவ்வாறு குறிப்பிடுகிறது. எவ்வாறாயினும் குறித்த ரசாயன பொருட்கள் நச்சுத்தன்மை அற்றவை என ஆரம்ப கட்ட தகவல்களில் தெரிய வந்துள்ளது. தொடர்பான மேலதிக பரிசோதனைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எவ்வாறாயினும் பின்னர் முப்படைகளின் உதவியுடன் குறித்த நிலைமை சீரமைக்கப்பட்டது. அனர்த்த முகாமைத்து மத்திய நிலையத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் ஆய்வக பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு நிர்ணயிக்கப்பட்ட தரநிலைகளுக்கு இணங்குவதாக உறுதி செய்யப்பட்டதன் பின்னர் நீர் விநியோகத்தை மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதாக இவ்வாறு தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இதனிடம் மற்றும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. செப்டம்பரில் இலங்கை வருகிறார் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் என்பதான தகவல். எனவே பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு எதிர்வரும் செப்டம்பர் 9 மற்றும் 10 தேதியில் இலங்கைக்கு வரவிருக்கிறார். இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் அவர் ஈடுபட உள்ளதோடு இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் கடல்சார் பாதுகாப்பு அவரது விஜயத்தின் போது முக்கியமாக கலந்துரையாடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளும் இவ்வாறு தரப்படைந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரி மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் சிராலியா வைஸ் மார்ஷல் சம்பத் துயுகுந்தா ஆகியோரை இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவரது பயணத்தின் போது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் கடல்சார் பாதுகாப்பு விடயம் முக்கிய இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2025 ஏப்ரல் 5 தேதி பிரதமர் நரேந்திர மோடி கொழும்புக்கு பயணம் மேற்கொண்ட போது கையெழுத்திடப்பட்ட இலங்கை இந்திய பாதுகாப்பு ஒத்துழைப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முழுமையாகவும் சரியான நேரத்திலும் செயற்படுத்துவது குறித்த ஆய்வும் இந்த கலந்துரையாடல்களில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே 5 ஆண்டு கால ஒப்பந்தமான இது இரு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான முதல் விரிவான புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்றும், இது இந்திய பெருங்கடல் உள்ள பொதுவான பாதுகாப்பு கவலைகள் நிவர்த்தி செய்வதோடு இருதரப்பு ராணுவ ஈடுபாட்டுக்கு ஒரு கட்டமைக்கப்பட்ட கட்டமைப்பையும் வழங்குகிறது என்பதான
தகவல்களையும் இவ்வாறு இதனோடு இணைந்ததாக வெளியாக இருக்கின்றன. இதன் நேரம் மற்றும் ஒரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. காணாமல் போனவர்கள் அரசு விடுவித்தவர்கள் யார் என்று கூறுங்கள். ஓஎம்பியிடம் உறவுகள் கோரிக்கை என்பதாகவே இந்த செய்தி தரப்படுகிறது. சர்வதேச நியமங்களை மதித்து வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தின நிகழ்வை கொண்டாடுகின்ற அரசாங்கமும் உள்நாட்டு மக்கள் கூறுகின்ற சர்வதேச பொறிமுறையை நடைமுறைப்படுத்திவிட்டு காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதான கோரிக்கைகள் இவ்வாறு அமைப்பினூடாக குறிப்பிடப்படுகிறது. எனவே நீங்கள் விடுவித்த ஆட்கள் பற்றிய தகவல்களை தாருங்கள். அதுதான் ஒரு சர்வதேச காணாமலாக்கப்பட்ட தினத்தில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு அரசு செய்கிற நியாயமான செயலாக இருக்கும் என காணாமலாக்கப்பட்டவர்களில் உறவுகள் கோரிக்கை இந்த கோரிக்கையை முன்வைத்திருப்பதையும் நாம் காணலாம். எனவே காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் யாழ்ப்பாணத்தில் ஏற்பாடு செய்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தின நிகழ்வு குறித்து வடக்கில் உள்ள வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் உறவினர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து திங்கட்கிழமை மாலை ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார்கள். மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் மன்னாரில் இடம்பெற்ற குறித்த ஊடக சந்திப்பில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் உறவினர்கள் மற்றும் சிறு சமூக அமைப்புகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஊடக சந்திப்பில் காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் தற்போதைய நிலை எதிர்பார்ப்புகள் மற்றும் கோரிக்கைகள் தொடர்பாகவும் அவரது கருத்துக்களையும் வெளிப்படுத்தியிருந்தார்கள். இதன்போது கலந்து கொண்ட காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் கருத்து தெரிவிக்கும் போது ஒரு நாட்டின் சர்வதேச நெறிமுறைகளை நாங்கள் பின்பற்ற மாட்டோம் என்கிற ஒரு அரசாங்கம் சர்வதேச வலிந்து காணாமல் போன தினத்தை நடத்துகிறது. அவருடைய சட்டத்திட்டங்கள் நடைமுறைகள் எமது நாட்டுக்கு தேவைப்படாது. ஆனால் நாங்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டமைக்கான சர்வதேச தினத்தை ஓஎம்பி மற்றும் அரசாங்கம் இணைந்து கொண்டாடுவது என்பதே சர்வதேசத்துக்கு நாங்கள் உள்நாட்டிலேயே தீர்வு பெற்றுக் கொடுத்து விட்டோம். இங்கே வலிந்து காணாமலாக்கப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்பதாகவும் எல்லாம் தீர்க்கப்பட்டு விட்டது என்பதை அவர்கள் சம்பிரதாயபூர்வமாக கொண்டாடுவதற்கு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதான கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதை காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான செய்தி. இதனிடம் மற்றும் ஒரு தகவலையும் நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். காணாமல் போனவர்களின் வீடுகளுக்கு செல்லும் அமைச்சர் கொடுப்பனவை வழங்குகிறார் என்பதான செய்தி. எனவே ஆகஸ்ட் 30 அனுஷ்டிக்கப்படும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் காணாமல் போனவர்களுக்கு வீடுகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் இவ்வாறு எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த குடும்பங்கள் சிலவற்றுக்கு நேரில் சென்று அரசாங்கத்தினால் அவர்களுக்கு வழங்கப்படும் புத்துயிர்ப்பு கொடுப்பனவை வழங்குவதற்கும் அவர்களின் ஒருமைப்பாட்டு அமைச்சர் சரத் ஞாயிற்றுச்சிறன் ஆணைக்கார தீர்மானித்திருப்பதாக நீதியமைச்சர் ஊடகப்பிரிவு இவ்வாறு தெரிவித்திருக்கிறது. இதன்படி கிளிநொச்சி ரணைமடு தீவு கனகாம்பிகை குளம் பகுதியில் காணாமல் போன ஒருவரின் குடும்பத்துக்கான புத்துயிர்ப்பு கொடுப்பனவை வழங்குவதற்கான சான்றிதழ்களை கையளிக்கும் நிகழ்வு அமைச்சர் தலைமையில் நேற்று முற்பகல் இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது நீதியமைச்சர்

வலுவை ஏற்படுத்தும் நோக்கில் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தினால் புத்துயிர்ப்பு கொடுப்பனவு வழங்கப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுயாதீன செய்தி பார்வையில் சிறிய தரு விளம்பர இடைவேளை.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம்.
1: இந்த புத்தீர்ப்பு கொடுப்பனவை வழங்கிய பின்னர் ஊடகங்களுக்கு அமைச்சர் ஹரிசனன் ஆணைக்காரை கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தாரும் இந்த நிலையம் போது அவர் கருத்து வெளியும்போது காணாமல் போனவர்கள் தொடர்பாக மேலும் 11,000 முறைப்பாடுகள் விசாரணை செய்யப்பட வேண்டியிருக்கிறது. காணாமல் போனவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இந்த புத்தீர்ப்பு கொடுப்பனவை பெறும் இந்த பெற்றோரின் 2 மகன்களும் 2009 ஆண்டு காணாமல் போயிருக்கிறார்கள். அந்த உயிர்களின் பெருமதியை பணத்தால் மதிப்பிட முடியாது. எனினும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு பொருளாதார ரீதியாக வலுவாக இருக்க வேண்டும். கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் காணாமல் போனவர்கள் தொடர்பாக சுமார் 200 முறைப்பாடுகள் விசாரணை செய்யப்பட வேண்டியிருக்கிறது. அந்த முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகளை இந்த வருடத்துக்குள் நிறைவு செய்வோம். கடந்த காலத்தில் காணாமல் போனோர் ஆட்கள் பற்றிய அலுவலகம் தொடர்பாக நம்பிக்கையற்ற நிலை காணப்பட்டது. ஆனால் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் அந்த அலுவலகத்தின் செயற்பாடுகள் தொடர்பாக தற்போது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது என்றும் அமைச்சர் ஹர்ஷன் ஆணைக்கார இவ்வாறு கூறியிருக்கிறார். அதே நேரம் அமைச்சர் இன்னும் ஒரு கருத்தினையும் முன்வைத்திருக்கிறார். தினக்குரல் பத்திரிகை செய்தியை எடுத்துக் கொள்கிறோம். பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டோரின் பிரச்சினைக்கு நாங்கள் உரிய தீர்வு காண்போம், யாழில் நீதியமைச்சர் ஹர்ஷனை என்பதாகவும் இந்த செய்தி வெளியாகிறது. எனவே சட்டம் அனைவருக்குமே சமன், சட்டத்துக்கு மேலாக ஒருவரும் இல்லை. காணாமலாக்கப்பட்ட பிரச்சினைகள் போன்ற சட்டவிரோதமான நடவடிக்கைகளும் சட்டம் சரியான முறையிலேயே நடைமுறைப்படுத்தப்படும் என நீதியமைச்சர் ஹர்ஷன் ஆணைக்கார இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பில் அவர் கருத்து வெளியிடும் போது மிக பிரதானமாக சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்விலேயே அவர் இந்த கருத்தினை முன்வைக்கிறார். ஆகஸ்ட் 30 தேதி என்பது உலகெங்கிலும் பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டவர்களை நினைவு கூறும் நாள். அதே போன்று அவர்களின் குடும்பங்களின் அந்த வேதனையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றும் இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் நிகழாது இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். நாங்கள் இந்த நிகழ்வில் பங்கெடுப்பதற்கு முன்னர் காணாமல் போனவர்கள் அன்புக்குரியவர்களை சந்திப்பதற்காக அவர்களின் 3 வீடுகளுக்கு சென்றதும் அந்த சந்தர்ப்பங்களில் நான் அவர்களுடன் பேசினேன். அங்கு எனக்கு புரிந்த முக்கிய விடயம் என்னவென்றால் பலவந்தமாக காணாமலாக்கப்படுவது என்பது ஒரு தனிநபரை பற்றிய தகவல் இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல, அது முழு குடும்பத்தையே நீண்ட காலமாக நிச்சயமற்ற நிலைக்கு தள்ளிவிடுகிறது என்றும் அமைச்சர் ஹர்ஷன் ஆணைக்கார இது பற்றி இவ்வாறு கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார். இதனிடம் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி, யாழில் போராடிய காணாமல் போனோரின் தாய்மார் உறவுகள் மீது போலீசார் அராஜகம் என்றும், மாவட்ட செயலத்துக்கு வெளியே இழுத்து தள்ளிய போலீசார் கண்டுகொள்ளாமல் வெளியேறி சென்ற நீதியமைச்சர் என்பதாக இது தவறப்படுகிறது. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் வளைந்து காணாமலாக்கப்பட்டவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினம் நேற்று செவ்வாய்க்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிலையில் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வளைந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் தாய்மார்களை மாவட்ட செயலகத்துக்கு வெளியே இழுத்து தள்ளி போலீசார் அராஜகத்தில் ஈடுபட்டதாக தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு இந்த செய்தியை தந்திருப்பதை நாம் அவதானிக்கலாம். இது நேரம் மற்றும் ஒரு தகவல் குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறதே. மன்னார் படுகையில் எண்ணெய் எரிவாயு வள்ளங்கள் ஆய்வுகளுக்கு சர்வதேச மட்டத்தில் கேள்விப்பத்திரம் கூறுகிறது அரசாங்கம் என்பதான செய்தி. 2 பில்லியன் பீப்பா எண்ணெய், 9 டிரில்லியன் கன அடி இயற்கை எரிவாயு அகழ்வில் ஆர்வம், 34,000 சதுர கிலோமீட்டர் கடற்பரப்பில் சுழற்சி முறையில் உரிமம் என்பதாக தினகரன் பத்திரிகை இந்த பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு கொண்டு வருகிறது. மன்னார் படுகையில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு மூலங்களை ஆய்வு செய்வதற்காக சர்வதேச முதலீட்டாளரிடமிருந்து முன்மொழிவுகள் கூறப்பட்டிருக்கின்றன. இதனை முன்னிட்டு இங்குள்ள இயற்கை வளங்களும் ஆய்வு செய்யப்பட உள்ளன. இதன் பொருட்டு சுமார் 34,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட 4 ஆழ்கடல் வளங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படவிருக்கின்றன. இந்த ஆய்வில் ஈடுபட உள்ளமைக்கான உரிமம் வழங்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு நேற்று ஆரம்பிக்கப்பட்டது.

0: மன்னார் படையில் சுமார் 2 பில்லியன் பீப்பாய் எண்ணெய் மற்றும் 8 டிரில்லியன் கனஅடி இயற்கை எரிவாயு வளம் காணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக விஞ்ஞான ஆய்வுகளில் தெரியவந்திருக்கிறது. இதனையடுத்து முழுமையான வெளிப்படைத்தன்மையுடன் இந்த ஆய்வு திட்டம் முன்னெடுக்கப்படும் என எரிசக்தி அமைச்சர் தெரிவிக்கிறது. சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு கடலுக்கு அப்பாலான எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆய்வில் பாரிய வாய்ப்பை வழங்கும் வகையில் இந்த புதிய உரிமை சுற்று ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக எரிசக்தி அமைச்சர் அனுரக் கர்ணாதிலக்க இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இது ஒரு முக்கியமான செயற்பாடாக அமைந்திருப்பதை நாம் அவதானிக்கலாம். இதனர் மற்றொரு செய்தி, ஊடகங்கள் கட்டளை சட்டத்திருத்தம் வர்த்தமானியில் என்பதான ஒரு தகவலும் தரப்படுகிறது. நச்சு பொருட்கள் அபின் மற்றும் அபாயகரமான ஊடகங்களை கட்டளை சட்டத்தை திருத்துவதற்கான சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டிருக்கிறது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அஜித் நாணயக்க அவரின் உத்தரவுக்கு அமைய இந்த வர்த்தமானி இவ்வாறு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனர் மற்றொரு செய்தி, தினகரன் பத்திரிகையில் இவ்வாறு வெளியாகிறது. வீடுகளை பெறவுள்ள கபரகல மக்களுக்கு வீட்டு உபகரணங்கள் கையளிப்பு என்பதான செய்தி. மண்சரிவால் வீடுகளை இழந்த மக்களுக்கு வீடுகள் கையளிக்கப்பட உள்ள நிலையில் வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமை அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன, பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் ஆகியோரின் தலைமையில் நேற்று இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. இவர்களுக்கான நவயோதயபுரம் வீடமைப்பு திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டுள்ள வீடுகள் விரைவில் கையளிக்கப்பட இருக்கின்றன என்பது இங்கே நாங்கள் அவதானிக்க தக்க முக்கிய செய்தியாக அமையப்படுகிறது. அந்த வகையில் இது தொடர்பான நடவடிக்கைகள் இம்மாதம் 28ஆம் தேதி ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற இருக்கிறது. முன்கூட்டிய வீட்டுப் பொருட்கள் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. 50 குடும்பங்கள் இவ்வீட்டுப் பொருட்களை பெற்றுக் கொண்ட மக்களுக்கான வீடுகள் 10 பேஜஸ் காணியில் 550 சதுர அடி பரப்பில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. மண் சரிவால் வீடுகளை இழந்த இம்மக்கள் மிகவும் பாதுகாப்பற்ற தொழிற்சாலையில் வாழ்ந்து வந்தார்கள். புதிய வீட்டில் அன்றாட வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்காக தலா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 175,000 ரூபாய் பெறுமதியில் பொருட்கள் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் மதுரை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான கீர்த்தன் செல்வராஜ், அம்பிகா சாமுவேல் மற்றும் ரவீந்திர பண்டார் ஆகியோர் உட்பட பல அரசு அதிகாரிகள் இவ்வாறு பங்கேற்றிருக்கிறார்கள். இதுநேரம் மற்றொரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. இதே தினம் மீலாத் தினம், முகமது நபி அவர்கள் பிறந்த தினம் என்று பிறந்த தினம். இந்த நிலையில் புதிய யுகத்துக்கான எமது பயணத்திற்கு முகமது நபியின் போதனைகள் ஒளியூட்டும் என்பதாக ஜனாதிபதி தன்னுடைய வாழ்த்தினை தெரிவித்திருக்கிறார். சமத்துவமான சமூகத்தை உருவாக்குவதற்கான உயர்ந்த நோக்கம் மீலாத் தினத்தில் உள்ளதாகவும், இறை தூதர் முகமது நபி அவர்களின் ஜனன தினமான இந்த நாள் ஆழமான ஆன்மீக தத்துவத்தை பிரதிபலிப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் ஜனநாயக இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதனரம் பிரதமர் ஹரணி அமரசூரிய தன்னுடைய வாழ்த்தில், முகமது நபி அவர்களின் போதனைகளும் தத்துவமும் அமைதி இழந்து தவிக்கும் இன்றைய உலகுக்கு சிறந்த தீர்வாக அமையும் எனவும், மனிதாபிமானமிக்க இலங்கையை கட்டியெழுப்பவும் அவரின் வழிகாட்டுதல்கள் உதவும் என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரி இவ்வாறு கூறுகிறார். இதே நேரம் முகமது நபி அவர்களின் பிறந்த தினத்தை நினைவூட்டும் இன்றைய ஆன்மீக தினம் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் இரக்கம், கருணை, சகோதரத்துவம் மற்றும் அமைதிக்கான நித்திய ஒளியை வழங்குவதாக பிரதியமைச்சர் முனிர் முலாஃபர் தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு கூறியிருக்கிறார் என்பதையும் நாங்கள் இதனோடு இணைந்ததாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தியோடு சேர்த்து மற்றொரு தகவல் குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. தினக்குரல் பத்திரிகையில், அக்டோபர் நவம்பர் மாதங்களில் பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. நாட்டிலவும் எல்லினோ சூழலை காரணமாக வரவிருக்கும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் இவ்வாறு கூறியிருக்கிறது. குறித்த காலப்பகுதியில் சாதாரண மழை வீழ்ச்சியை விடவும் பலத்த மழை பெய்யக்கூடும் என அத்திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஷயமான தெரிவிக்கிறார். அடுத்த 6 மாதங்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட தரவு பகுப்பாய்வின் போது இந்த தகவல் வெளிவந்துள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். நிலவும் வானிலை நிலைமை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது, சாதாரண ஆண்டின் 30% மழை வீழ்ச்சி இந்த ஆண்டு 2 மாதங்களில் கிடைக்கிறது. அப்படி இருக்கும்போது இது மேலும் அதிகரிக்கும் பட்சத்தில் பலத்த மழை பெய்து குளங்கள் நிரம்பி சில வழிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அக்டோபர் நவம்பர் மாதங்கள் ஆகும்போது இலங்கை முழுவதும் மழை பரவலாக பெய்யும், பலத்த மழை பெய்யக்கூடும், வெள்ளப்பெருக்கு நிச்சயமாக வரும் என்று கூற முடியாத இரண்டும் எதிர்க்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் காணப்படுகிறது. டிசம்பர், ஜனவரி மற்றும் பிப்ரவரி ஆகிய காலப்பகுதியில் எல்லினோ நிலைமை கடுமையாக பாதிக்கும் என்றும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. பிள்ளைகளின் சுகாதாரம் பாதுகாப்பு குறித்து பெற்றோர் அவதானத்துடன் செயற்பட வேண்டும், விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா என்பதாக இந்த செய்தி அமைகிறது. நாட்டில் தற்போது நிலவும் அதிக வெப்பமான வானிலை மற்றும் பாடசாலை விடுமுறை காலத்தை கருத்தில் கொண்டு, பிள்ளைகளின் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு குறித்து பெற்றோர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிறார். இத்துடன் நாம் சுயாதீன செய்தி பார்வையை நிறைவு செய்கிறோம். மற்றும் ஒரு சுயாதீன செய்தி பார்வையில் மீண்டும் சந்திப்போம் என நம்பிக்கையோடு நன்றி, வணக்கம். நாளேடுகள் மீதான நடுநிலை கண்டோட்டம்.
1: வசந்தத்தின் செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை. பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
5: காலை பொழுதின் உற்சாகத்தோடு வாழ்க்கை நிதர்சனம் வாழ்வின் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு வணக்கம் நிகழ்ச்சியில் இன்றைய ஏராளமான விடயங்கள் நாங்கள் உங்களோட பேச போகிறோம். சொந்தங்களை அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். இன்றைய நாள் புதன்கிழமை, அனைவருக்கும் நல்ல ஒரு நாளாக அமைய வேண்டும் என்று சொல்லி நானும் உங்களை வாழ்த்துகின்றேன். சரி, இன்றைய நாளும் முக்கியமான தகவல்கள், இலங்கை போட்டி பற்றிய விவரங்கள் இருக்கிறது, மற்றும் இதர தகவல்கள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கிறது. யாழ்ப்பாணம் கட்பகம் பகுதி பேராதனை வைத்தியசாலை பேருந்து நிலையம் பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது கொஞ்சம் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. ஆனால் பாதை வாகனங்கள் சீராக சென்று கொண்டிருக்கிறது. வாகனங்கள் அதிகமாக இருக்கிறது, இங்கே பார்க்க வேண்டிய விடயமா இருக்கிறது. அதே போன்று சுன்னாகம் காங்கிரஸ் துறை நோக்கிய போக்குவரத்து சீராக இருக்கிறது. அதேபோல பம்பலப்பட்டி பகுதியில் பார்த்தீங்கன்னா பம்பலப்பட்டி பகுதியில் கொல்லிப்பட்டி பகுதியில் பாதை சீராக இருக்கிறது, வளமைக்கு மாறாக சீராக இருக்கிறது. அதே போல தெமட்டகோட பொருளை இந்த நாராம்பிட்ட பாதை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுவும் சீராக இருக்கிறது, வளமைக்கு மாறாக. காரணம் பாடசாலை விடுமுறை என்பதன் காரணமாக அந்த பாதை சீராக இருக்கிறது. அதே போல பத்திரமூலிலிருந்து ராஜகிரியை செல்லும் பாதை பார்த்தீங்கன்னா ஒரு வழி பாதை மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த பாதையில் பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்கள் அதிகமாக செல்ல முடியும். வருகின்ற பாதை, அதாவது ராஜகிரியிலிருந்து பத்திரமலை பக்கம் வருகின்ற பகுதி அவ்வளவாக டிராஃபிக்காக இல்லை. ஆனால் இங்கிருந்து செல்கின்ற ராஜகிரி பக்கம் செல்கின்ற பாதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நெரிசலாக காணப்படுகிறது. செல்லும் போது அதுக்கான தேவையான நேரத்தை ஒதுக்கி செல்லுங்கள். நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தலத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அத கோட்டிபத்திலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்கள் 34, 53, 56, 76. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்கள் 34, 53, 56, 76. நேற்றைய நாளில் 200,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 81,79,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 7,08,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான இளம் சிவப்பு நிற அத கோட்டிபதி அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது டிஎல்வி ஸ்வீ பேக் ஊடாக டிஜிட்டல் ஒத்த டிக்கெட்டினை இன்று கொள்முதல் செய்யுங்கள். அதேபோன்று அடுத்து நாங்கள் ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். 4,976 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக விருச்சிக ராசி தெரிவா இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 22, 23, 34, 57. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 22, 23, 34, 57. 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,70,92,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 1,04,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான பச்சை நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப் அப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்று கொள்முடிவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சனிதானத்திற்கான வெற்றி முடிவுகள். 5,425 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்கள் 18, 48, 67, 68. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்கள் 18, 48, 67, 68. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 2, 1, 1, 2, 5 தெரிவாக இருக்கிறது. நேற்றைய நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 96,48,440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,59,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான ஊதானிர சனிதா அச்சிடப்பட்டுள்ள ஒத்த டிக்கெட் அல்லது டிஎல்வி ஸ்வீப் அப்பூடாக டிஜிட்டல் ஒத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சூப்பர் பால் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள். இது 3,164 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்கள் 4, 30, 48, 67. அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சூப்பர்பால் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்கள் 4, 30, 48, 67. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 3, 1, 2, 2, 5. நேற்று நாளில் சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 3, 1, 2, 2, 5. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 89,18,960 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,09,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான சிவப்பு நிற சூப்பர்பால் அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLB சீபெப்போடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்று கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரி ஜன சம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 998 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 7, 3, 6, 5, 5, 0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 7, 3, 6, 5, 5, 0. அதேபோன்று நேற்று நாளில் வின் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 1 லட்சம் பரிசுக்குரிய விஷட் இலக்கங்கள் 2, 6, 2, 2, 5, 5. வின் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 1 லட்சம் பரிசுக்குரிய விஷட் இலக்கங்கள் 2, 6, 2, 2, 5, 5. 50,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்கள் 7, 2, 5, 7, 0. 50,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்கள் 7, 2, 5, 7, 0. நேற்று நாளில் 25 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக நேற்று நாளில் 3,41,65,440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,83,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான பச்சை நிற சுப்பிரி ஜன சம்பத லொத்த டிக்கெட்டினை இன்று கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜயசம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள். 472 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 6, 5, 5, 0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 6, 5, 5, 0. நேற்று நாளில் 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 29 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 86,62,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலப்புக்கான ஜயசம்பத ஊதானிர அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட்டினை இன்று கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிரி லொத்தருக்கான வெற்றி முடிவுகள். 1,094 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் 22, 26, 48. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். 22, 26, 48. 2 லட்சம் பரிசுகள் 10 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 39,63,160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலிப்புக்கான சிவப்பு நிற சசிரி அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLB சீபெப்புடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்று கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள். 2,440 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எல் சூப்பர் இலக்கம் 9 வெற்றி இலக்கங்கள் 5, 44, 50, 51. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து எல் சூப்பர் இலக்கம் 9 வெற்றி இலக்கங்கள் 5, 44, 50, 51. 2 லட்சம் பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,45,81,520 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 34,79,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான நீல நிற கப்ருக்கு அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLB சீபெப்போடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்று கொள்முதல் செய்யுங்கள். இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணி அமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
3: காலை பொழுதில் சந்தித்திருக்கின்றோம். அதாவது வணக்கம் வசந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஏராளமான விடயங்களை இதனால் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். அந்த வகையில் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அதாவது ஜனதா ஸ்டீல்ஸ், நீங்கள் அங்கே போறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான பொருட்கள், தரமான பொருட்களை நீங்கள் நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு கட்டிடம் கட்டுறீங்க, ஒரு மதில் கட்டுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தேவைப்படுகிறது இல்லையா? அப்போ கட்டிட பொருட்கள் அனைத்தையும் நீங்கள் அங்கே போய் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல களத்தொழில் சார் உபகரணங்களையும் நீங்கள் அங்கே போய் பெற்றுக்கொள்ள முடியும். அதில் ஜிஐடி வகைகளையும் நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். பெயிண்ட் வகைகள் என்று ஏராளமான விஷயங்கள். ஆக நீங்கள் எத்தனை பொருட்களை நீங்கள் ஒரே கூறியின் கீழ் பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு போக்குவரத்து செலவுகள் மிச்சமாக இருக்கிறது, தெரிவுகள் செய்வதற்கு இலகுவாக இருக்கிறது போன்ற பரவேசங்கள் இருக்கிறதாக இந்த வாய்ப்பை நீங்கள் தவறவிடக்கூடாது சொந்தங்களே. ஆக நீங்கள் பொருட்களை வாங்க வேண்டும் சொன்னால் நீங்கள் ஜனதா ஸ்டீல் செல்லுங்கள். நியாயமான விலையில் தரமான பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் அப்படின்னு சொன்னாலும் ஒரு பெரிய ஒரு பிராண்ட் இல்லையா? ஆக இந்த விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுப தவாசா குளத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 406 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக சிம்ம ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 21, 33, 65. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக சிம்ம ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 21, 33, 65. சிறப்பு இலக்கங்களாக 9, 0, 4, 3. சிறப்பு இலக்கங்களாக 9, 0, 4, 3. நேற்று நாளில் 500,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,05,00,000 ரூபாய் பெறுமதியான மணிக்கும் 99,61,200 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,532 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஃப். வெற்றி இலக்கங்கள் 43, 50, 59, 67. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப். வெற்றி இலக்கங்கள் 43, 50, 59, 67. நேற்று நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,50,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,06,60,360 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,98,55,63 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மகஜன சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 6,290 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து யு. வெற்றி இலக்கங்கள் 7, 7, 2, 2, 3, 6. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து யு. வெற்றி இலக்கங்கள் 7, 7, 2, 2, 3, 6. நேற்று நாளில் 100,000 பரிசுகள் 12 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,93,05,560 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 3,20,09,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. பண காத்திருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தனநிதானயத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 3,320 சீட்டில் போவதற்கான வெற்றி முடிவுகள் நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தனநிதான நிலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எக்ஸ். வெற்றி இலக்கங்கள் 26, 61, 68, 72. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ். வெற்றி இலக்கங்கள் 26, 61, 68, 72. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 55,71,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 8,13,15,641 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2638 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எம் சூப்பர் இலக்கம் 2, வெற்றி இலக்கங்கள் 49, 57, 69, 78. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எம் சூப்பர் இலக்கம் 2, வெற்றி இலக்கங்கள் 41, 57, 69, 78. நேற்றைய நாளில் 20 லட்சம் பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது, 2 லட்சம் பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,23,680 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,33,20,838 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக 1 மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஹந்த ஹனலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1599 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக ரிஷபராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 16, 44, 61, 62. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக ரிஷபம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 16, 44, 61, 62. நேற்றைய நாளில் 10 லட்சம் பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது, 25,000 பரிசுகள், 16 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 93,48,600 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 31,78,819 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 865 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து யு, வெற்றி இலக்கங்கள் 2, 2, 3, 6. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து யு, வெற்றி இலக்கங்கள் 2, 2, 3, 6. நேற்று நாளில் 48,21,840 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஜாயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 558 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்கள் 2, 6, 3, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்கள் 2, 6, 3, 2. நேற்றைய நாளில் 5 லட்சம் பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது, 50,000 பரிசுகள், 36 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 66,20,720 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

வேலைகளாக நல்ல நேரம் காலை 4:35 மணியிலிருந்து 6 மணி வரை, ராகு காலம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:35 மணி வரை, யமகண்டம் காலை 7:35 மணியிலிருந்து 9 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் களிப்பு, ரிஷபம் வெற்றி, மிதுனம் சிக்கல், கடகம் நன்மை, சிம்மம் வரவு, கன்னி பயம், துலாம் எதிர்ப்பு, விருச்சிகம் சிரமம், தனுசு ஆதரவு, மகரம் லாபம், கும்பம்

எதிர்ப்பு விருட்சிகம் சிரமம் தனுசு ஆதரவு மகரம் லாபம் கும்பம் திறமை மீனம் ஆதாயம் இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasantham.fm.org இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். நிறைய சொந்தங்கள் இப்பதான் வேலைக்கு போய்கின்றிருப்பீங்க, நிறைய சொந்தங்கள் தான் எழும்பி இருப்பீங்க வீட்டு வெளியில செய்யணும்னு சொல்லி. சோ வாகனத்தில் பயணம் செய்யறதுக்கு ரொம்ப அவதானமாக செல்லுங்கள். பாதையில் செல்லும் போது மிக மிக அவதானமாக செல்லுங்கள். உங்களது வேகத்தை கட்டுக்கோப்பையில் வைத்துக் கொள்ளுங்கள். நேரமே போது 8:01.

கொடுவா மீசு அருவா பாரு பாடல் ஒழித்து வந்திருக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். நீங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். சரி, நிறைய விஷயங்கள் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். இலங்கை அணி மற்றும் இந்திய அணி விளையாடுகின்ற டெஸ்ட் போட்டி, இரண்டாவது டெஸ்ட் போட்டி, இலங்கை அணியை கழியை விட்டு போய்விட்டதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கிறது. அதை பற்றி நான் விஷயங்கள் கட்டாயம் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போது ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. அந்த தற்போது நிலவுகின்ற எல்னினோ நிலைமையானது தீவிரமடைந்தால் பார்த்தீங்கன்னா, இலங்கையில் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களினான அதிகமான மழை வீழ்ச்சியால் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என்று இப்பொழுது வளிமண்டல திணைக்களம் எச்சரித்திருக்கிறாங்க. என்ன போனீஷா, இவ்வளவு வெயில் அடிச்சு கொண்டிருக்கிறது, இப்ப நீங்க அந்த மழையை பற்றி பேசிக்கொண்டிருக்கீங்களே. ஆமா ராஜா, அதான் உண்மையான விஷயம். சரியா, அடுத்த 6 மாதங்களுக்கான தரவுகளின் அடிப்படையாக கொண்டுதான் பகுப்பாய்வின் படிதான் அந்த காலப்பகுதியில் பாத்தீங்கன்னா பருவகால சராசரியை விட அதிக மழை வீழ்ச்சி பாதிக்கக்கூடும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக திரைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமாமன்ன இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். விஜயமான சொல்லும் போது அவர் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா, அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்கள்ல பொதுவாக வருடாந்த மழை வீழ்ச்சி சுமார் 30% பதிவாகும் என தெரிவித்த அவர், மழை வீழ்ச்சி மேலும் அதிகரித்தால் நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் உயர்ந்து சில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அதிகமாக தொடர் மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்குகள் சமீப காலத்தில் ஏற்பட்டது. அதனுடைய பாதிப்புகளையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தோம், நீங்களும் அனுபவித்திருக்கிறீர்களாக. இந்த விஷயத்தையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளும். நான் இப்போதே சொல்றேன், அந்த வெள்ள வர முன்னே அணைக்கட்டும் போது சொல்லும்போது நீங்கள் நீர் வரக்கூடிய இடங்களில் உங்களை வீடுகளை கட்டும்போது, அதே போல அந்த இடங்களில் குடியிருப்புகளை வைத்திருப்பதை கொஞ்சம் முடிந்தவரை நீங்கள் குறைத்துக் கொள்ளக்கூடும். நிதியாக எங்களால் மாற முடியாதுன்னு சொல்லி சொல்றது சரிதான், ஆனால் அதுக்கான சரியான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு அதுக்கான சரியான அதிகாரிகளை நாடி இப்படியான இடங்களில் எங்களுக்கு வெள்ளம் வருது, கடந்த முறையும் நாங்கள் பாதிக்கப்பட்டோம், எங்களிருந்து மீட்க வேண்டும் அப்படின்னு சொன்ன விஷயங்களை நீங்க அவர்கள் சொன்னீங்கன்னு சொன்னா, சோ அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இல்லையா. அதுக்காக நாங்கள் அடுத்த மாதம் அதுக்கடுத்த மாதம் வரை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அம்பாலாங்குளம் நகரில் ஏற்பட்ட சம்பவம் இப்பொழுது எல்லோரையும் கொஞ்சம் என்ன சொல்றது, முகம் சுளிக்க வைத்திருக்கிறது. என்ன நடந்ததுன்னு சொல்லி இருந்து கிடந்த ஒரு ஆண், அதாவது நேற்று நாள் தான் நண்பகல் பகல் இந்த விஷயம் நடந்திருக்கிறது, என்னடா துருநாட்டம் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அந்த இடத்துல சுற்றுப்புற சூழல் இருக்கிறவர்கள் தான் சொல்லியிருக்காங்க, இந்த வீட்டில் நாற்றம் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி அங்க போய் பார்த்தபோது தான் அவர் இறந்து கிடந்தது. கிட்டத்தட்ட 67 வயதுடைய ரொஹான் ஆரியத்தலுக்கு என்பவர் தான் இந்த மாதிரி இறந்து கிடந்த இருந்திருக்கிறார். அவர் ஒரு விடுதி தான் தங்கியிருந்திருக்கார். இவர் பெருந்தோட்ட சுற்றுலா விடுதி ஒன்றில் சிற்றுண்டி தயாரிப்பாளர் என்றும் காவல்துறையினர் விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த நபரின் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இவர் யா, இவருடைய பின்னணி என்ன அழைக்கிறது, ஏன் இந்த மரணத்துக்கான காரணம் என்று சொல்லி இப்பொழுது போலீசார் தீவிரமாக விசாரித்துக் கொண்டிருப்பதாக இப்பொழுது தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் இன்னும் ஏராளமான தகவல்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். தொடர்ந்து முடித்துக் கொள்ளுங்கள். இது வணக்கம் வசந்தம்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8
1: ஜிஐ பைப் சரி ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோல்டன் நட் பைப் உபகரணங்கள் வேல்ஸ் பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் 71 9 79 76 38.
2: அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தனின்.

0: தோண்டை மாளாறு ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிப்பான் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

தங்களான் திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வைத்திருக்கிறது. சரி, நல்ல பாடல் மினிக்கி மினிக்கி. இப்போ நாங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச வேண்டும் இல்லையா, அதை நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதாவது நாங்கள் ஒரு விடயத்துக்கு கை கோர்த்தால் தான் அந்த விடயத்தை சாத்தியப்படுத்த முடியும். அதான் ஒரு திட்டம் இருக்கிறது. திட்டத்தின் கீழ் நாங்கள் ஒன்று சேர்ந்தால் மாத்திரமே இந்த போதைப் பொருளை நாங்கள் இல்லாமல் செய்ய முடியும். நாடு முழுவதும் ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கி விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலை திட்டம். இந்த வேலை திட்டத்தின் கீழ் உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், அதாவது இந்த போதைப் பொருள் பாத்தீங்கன்னா இப்பொழுது நாடு முழுவதுமாக ஊடுருவி இருக்கிறது. நிறைய போதைப் பொருட்கள் மக்கள் மத்தியில், இப்பொழுது மாணவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் இந்த போதைப் பொருள் பழக்கம் இப்பொழுது அதிகரித்துக் கொண்டு வருகின்ற இந்த காலகட்டத்தில் நாங்கள் இவற்றை ஒழிக்க வேண்டும் சொன்னால் நாங்கள் இந்த வேலை திட்டத்தோடு கை கோர்க்க வேண்டும். உங்களுக்கு யாராவது இது பற்றி தகவல் தெரிந்தால், இப்படி விநியோகம் செய்யறாங்க, இந்த மாதிரி பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிந்தால் உடனடியாக அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 18 18 என்ற லக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி இது பற்றி தகவல்களை நீங்க சொல்ல முடியும். நீங்கள் வழங்குகின்ற தகவல்கள் ரகசியமாக பயணப்படுவதை நீங்கள் மறந்துவிடாதீங்க, அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே போல இன்னொரு விஷயம் இருக்கிறது, யாருக்காவது புனர்வாழ்வு தேவைப்படுகிறது, இவர் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார், அவரை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும் சொல்லி யோசிக்கிறீங்கன்னு சொன்னால் 19 27 என்ற லக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. அழைப்பினை ஏற்படுத்தி அந்த விஷயத்தை சொன்னீங்கன்னு சொன்னால் அவருக்கான புனர்வாழ்வு கிடைப்பதற்காக சரியான முறையில் செயற்படுத்தப்படும் என்று இங்கே பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கிறது. சரி, நல்ல பொருட்களை வாங்க வேண்டும். நாங்கள் ஒரு வீடு கட்டம் உறுதியாக இருக்க வேண்டும். எப்போதுமே அந்த வீடு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உறுதியாக இருக்க வேண்டும். எல்லா பொருட்களையும் ஒரே கூறியின் கீழ் வாங்கி கொண்டு வர வேண்டும், எங்களுக்கு நேரம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற நீங்கள் ஜனதா ஸ்டீல் செல்லுங்கள். அங்க போனீங்கன்னு சொன்னா எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் ஒரே கூறியின் கீழ் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு கட்டிட உபகரணங்களா இருக்கலாம், கடத்தொழில் சார் உபகரணங்களா இருக்கலாம், அதே போல ஜிஐ டியூப்களா இருக்கலாம் தானே. அவை எல்லா பொருட்களையும் நீங்க அங்க பெற்றுக் கொள்ளும் போது போக்குவரத்து செலவுகளும் மிச்சமாக இருக்கிறது, அதுபோல தெரிவுகள் அதிகமாக இருக்கிறது, அதே போல நியாயமான விலை இருக்கிறது, அதே போல நம்பகத்தன்மை தான் ரொம்ப முக்கியம் இல்லையா. நாங்கள் பல கடைகளில் ஏறி இறங்கி வாங்கும் போது அவர்கள் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை, நாங்கள் பொருட்களை மாற்றும் போது அப்படிலாம் மாற்ற முடியாது, கொடுத்தா கொடுத்தாதான் அவ்வளவு சொல்லுவாங்க இல்லையா. சோ இந்த நம்பகத்தன்மை என்பது மிக முக்கியம். சோ அதை நீங்கள் பேண வேண்டும் சொன்னா நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த முச்சக்கர வண்டி பிரச்சனை இருக்கு தானே, முச்சக்கர வண்டி பிரச்சனை கிடையாது. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இப்பொழுது எல்லா சோசியல் மீடியாக்களிலும் பேசுகின்ற ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. முச்சக்கர வண்டிகளை ஓட்டுபவர்களுக்கு குறைந்தபட்ச வயதை 40 அதிகரிக்கும் தொடர்பான எந்த ஒரு முன்வழியும் அரசாங்கம் இதுவரை பரிசீலிக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த திசா ஜெயதிசா இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பதால் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது பாடசாலை கல்வியை இடைநிலை நிறுத்திவிட்டு அல்லது கல்வி பொதுத்தராத உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய பின்னர் மேலதிக கல்வியை தொடராத மாணவர்கள், அதே போல தொழிற்கல்வி மற்றும் பயிற்சிகளை வழங்குவது தொடர்பில் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் நிறுவனது பல்வேறு முன்மொழிவுகளுக்கு எடுத்ததாக அமைச்சர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இது பற்றி எந்த விதமான முழுமையான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை, சரிதானே. அவற்றில் சில முன்மொழிவுகள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 40 என்ற முன்மொழிவு இதுவரை எந்த விதமான முடிவும் எடுக்கப்படவில்லை என அமைச்சர் நலிந்த ஜாயதீஸ் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார், தெளிவுபடுத்திருக்கார். குறைந்தபட்ச இந்த வயது எல்லை பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வயது வரம்பை நிர்ணயிப்பது தொடர்பில் இதுவரையில் எந்த தீர்மானம் எடுக்கப்படவில்லை. அதே போல அரசாங்கம் உரிய பரிசீலனைகளை மேற்கொண்டதன் பின்னர் தான் இந்த நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நடவடிக்கை தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை அமைச்சரவை இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. டிரைவ் செய்து இந்த சின்ன விஷயத்தை எல்லாம் பெருசாக்கிறாருங்க. அதாவது இன்னும் இதுக்கு முடிவு எடுக்கல, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இன்னும் முடிவு எடுக்கப்படவில்லை. அதே போல இப்போ நீங்க 40 ஆட்டோ வச்சிருக்கலாம், ஐயோ இனி ஆட்டோ ஓட்ட முடியாதா அப்படின்னு சொல்லி நீங்க ஆட்டோவெல்லாம் வீட்டுல போட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இது பற்றிய முடிவுகள் வரும்போது அவர்கள் சொல்வார்கள், சரிதானே. இதுவரைக்கும் அந்த முடிவுகள் இல்லை, ஏற்கனவே திட்டம் என்னன்னு சொன்னா படிக்கிற மாணவர்கள், படித்து முடித்த மாணவர்கள்

துல்லாத மனமும் தொல்லும் திரைப்படத்துக்காக பாடல் ஒலித்து ஓய்ந்திருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வணக்கம் வசந்தம். வாழ்வின் நிதர்சனம் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் நல்ல ஒரு வீடு கட்ட வேண்டும், நல்ல ஒரு உறுதியான மதில் கட்ட வேண்டும் சொன்னால் நல்ல உள்ளீடுகளை பயன்படுத்த வேண்டும். அதான் நான் சொல்றேன், அந்த உள்ளீடுகளை பயன்படுத்துவது சரியான முறையில் இருக்க வேண்டும். எப்போதும் நிலைத்து நிற்கக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடிய மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை நீங்க வாங்கி பாவித்து பாருங்கள். வாவ் சூப்பர்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். காரணம் பரம்பரை பரம்பரையா அந்த வீடு நிலைத்து நிற்கும். காற்று சூறாவளி காற்று வந்தாலும் அதே போல மழை பெய்தாலும் அந்த சுவர்கள் அப்படியே நிலைத்து நிற்க வேண்டும் என்று நீங்கள் சரியான கம்பிகளை பயன்படுத்த வேண்டும். அந்த கம்பிதான் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கி பாவித்து பாருங்கள். எப்போதுமே உறுதியாக உங்களுக்கு துணையாக இருக்கும் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள். அப்படியான உறுதியான ஒரு தொழிற்பாட்ட பரது இருக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இல்லையே, என்ன பண்ணுவது அப்படின்னு இருக்குது. நீங்க யாரை நம்பி இப்ப 503 ஓட்டங்கள் பெற்றீங்க அப்படின்னு சொல்லி இந்திய அணியை பார்த்து நாங்கள் கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு எங்களை தள்ளி இருக்கிறீங்க. இலங்கை அணி எதுக்கு இவ்வளவு ஸ்கோர் அப்படின்ற மாதிரி கேட்கிற கேள்வியா இருக்கிறது. 38 ஓட்டங்கள் எடுத்தால் சோலவன் முறையும் இல்லாம போகும். சோ இலங்கை அணியை கொஞ்சமாவது கட்டி காப்பாத்தி கொண்டிருக்கிறார் ஒரு இளம் வீரர். அவரும் இல்லைன்னு சொன்னா ரொம்ப மோசமாயிருங்க. சோனல் தினுஷா தான் ஆட்டமிழக்காமல் 85 ஓட்டுகளை பெற்றிருக்கிறார் முதலினசுக்காக. பார்க்கும் இந்த ஸ்கோர் பிரகளை பார்க்கும்போது முதலில் திருப்படுத்த ஆடியது இந்திய அணி. ஏற்கனவே ஒரு போட்டியில் வெற்றி வாகை சூடியிருக்கிறது. ஜெய்ஸ்வால் 45 ஓட்டுகள், கே எல் ராகுல் 18 ஓட்டுகளோடு ஆட்டமிழந்தார். படிக்கல் 117 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்திருக்கார். சுப்மன் கில் 50 ஓட்டுகள். ரிஷாட் பண்ட் 63 ஓட்டுகள் பிறண்டு பிறண்டு அடித்தார். 2-6 ஓட்டுகள், 6-4 ஓட்டுகள் எடுக்கலாம். 89 பதங்களில் 63 ஓட்டுகள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாள் போட்டியை விளையாண்டு விட்டு சென்றிருக்கிறார் அவர். ரவீந்திர ஜடேஜா 43 ஓட்டுகள், 83 பந்துகளில். அதே போல ஜோல் ஆட்டமிழக்காமல் 177 பந்துகளுக்கு 115 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். மிக சிறப்பு. அதே போல அடுத்த விக்கெட்டுகள் சின்னலும் கூட ஆட்டமிழக்க பிரசித் கிருஷ்ணா ஆடுகளத்திற்கார் 4 ஓட்டுகளோடு. இருந்தாலும் 9 விக்கெட்டில் இழந்து 503 ஓட்டுகளை பெற்றது இந்திய அணி. பந்துவீச்சு பார்த்தீங்களா, அசித்த ஃபெர்னாண்டோ பரவாயில்ல, 4 விக்கெட்டை வீழ்த்திருந்தார். சரி, இது இப்படி இருக்கும்போது முதலினஸுக்காக இப்பொழுது இலங்கை அணி தொடுப்படுத்த அடைகிறது. எதிர்பார்க்கப்பட்டிருந்த லஹிர் உதார எதிர்பார்க்கப்பட்டிருந்தார் தான், பரவாயில்லை, ஒரு ஓட்டத்தோடு ஆட்டமிழந்தார். கமல் மிஸ்ரா 19 ஓட்டங்கள், பிரபாத் ஜெயசூரி 2 ஓட்டங்கள். இந்த ஆரம்ப விக்கெட்டில் 3 அடுத்தடுத்து செல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் பசிந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 80 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். இந்த பசிந்துவை பொறுத்த மட்டும் இளம் வீரர் அவருடைய வருகை என்பது எங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அவரை தொடர்ந்து கமிந்து மெண்டிஸ் 32 ஓட்டுகள், தனஞ்சயடி சில்வா 8 ஓட்டுகளோடு ஆட்டப்பட்டார். சோனல் தினுசா ஆடுகளும் இருக்கிறார், இன்னும் 85 ஓட்டுகளை பெற்ற வேலை 137 பந்துகள் சந்தித்து 2-6 ஓட்டுகள், 6-4 ஓட்டுகள் நடக்கலாக. நிரோஷன் திக்வல் எதிர்பார்க்கப்பட்ட வீரர், எதிர்பார்க்கப்பட்டிருந்த நேரத்தில் ஆட்டமிழந்து சென்று விட்டார் சிராஜின் பதவீச்சில். என்ன செய்வது, சரி பரவாயில்லை. அதே போல மறுமுனையில் இப்போது துடுப்படுத்த ஆடிக்கொண்டு லஹிர்குமார், லஹிர்குமாரை பொறுத்த மட்டும் 8 ஓட்டுகள் பெற்றுகிறார். 50 பந்துகள் முன் கொடுத்து தரமான டெஸ்ட் போட்டியை விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். பார்க்கலாம் இன்றைய நாள் 4 நாள் ஆட்டம் என்ன செய்ய போகிறது. 38 ஓட்டுகள் பெற்றால் ஃபாலோவர் முறை இல்லை, கிட்டத்தட்ட இந்திய அணி வெற்றி தான், அது சந்தேகத்துக்கிடமான இல்லை. காரணம் இந்திய அணியின் பந்து வீச்சு பிரதீக் சாமின் பவுன்ஸ் முறையான பந்து வீச்சாளர்களும் முகமது சிராஜின் பந்து வீச்சாளர்களுக்கும் அபாரமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. பந்து வீச்சு பகுதிக்கு பார்க்கும்போது பிரசித் கிருஷ்ணா 3 விக்கெட்களையும் அதே போல சுடர் 3 விக்கெட்களையும் வீழ்த்திருக்கிறார்கள். முகமது சிராஜ், ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் தலா 1 விக்கெட்டை வீழ்த்திருக்கிறார்கள். பார்க்கலாம் இன்றைய 4 நாள் ஆட்டம் இருக்கிறது. 238 ஓட்டுகள் பின்னணியில் இருக்கிறது இலங்கை அணி. என்ன செய்ய போகிறது, கைவசம் 2 கொஞ்சம் எதிர்பார்க்கப்பட்ட வீரர்கள் பரவாயில்ல, கொஞ்சம் சோபிக்கிறார்கள். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் மூவருமே பெரிதும் சோபிக்கவில்லை என்பதும் இங்கே முக்கியமான விடயமாயிருக்கிறது. ஆக இலங்கை அணியின் பல விடயங்கள் நாங்கள் பார்க்க வேண்டும். டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் இலங்கை அணி தொடர் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு. மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய் தமிழோடு செவியூரம் ஒளி பேசும் பாடலாய்
1: ஊரெல்லாம் உன் பாட்டு தான் உள்ளத்தை மீட்டது.
0: இதயம் ரசிக்கும் தருணங்களை

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வணக்கம் வசந்தம். சரி, நாங்கள் எல்லோரும் கைகோர்க்க வேண்டிய ஒரு நேரம் இருக்கிறது. அதாவது குறிப்பாக பார்க்கும்போது நாங்கள் சொல்லுகிறோம், இந்த போதைப் பொருள் இல்லாமல் ஒரு நாடு இருந்தால் எவ்வளவு சுபிட்சமாக இருக்கும். இந்த போதைப் பொருள் காரணமாக பலரின் லட்சியங்கள் தவிடுபொடியாக்கப்படுகிறது, பல வீடுகளின் கனவுகள் இல்லாமல் போகிறது, பல பெற்றோர்களின் கனவுகள் இல்லாமல் போகிறது. ஆக இப்படியான விஷயங்களை இப்பொழுது ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிற போதைப் பொருள் உலகமே எதிர்நோக்குகின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அந்த போதைப் பொருள் பாவனை. அதாவது அந்த போதைப் பொருள் பாவனையிலிருந்து எங்களுடைய சமுதாயத்தை நாங்கள் சீர்திருத்த வேண்டும் என்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் கைகோர்க்க வேண்டும். அதான் ஒரு தெரியும், முழு நாடுமே ஒன்றாக சேர்ந்து தேசிய செயற்பாடும் தீங்கு விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலைத்திட்டம். இந்த வேலைத்திட்டத்தின் கீழ் எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் ஒன்றிணைக்க வேண்டும். அப்படி செய்தால் மாத்திரமே இந்த போதைப் பொருளிலிருந்து எங்களுடைய சமுதாயத்தை மீட்டெடுக்க முடியும். அப்படியானால் நாங்கள் என்ன செய்வது, ஒவ்வொரு தனிநபரும் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு இலங்கை பிரஜையும் என்ன செய்ய வேண்டும், உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைக்கிறதா, போதைப் பொருள் விநியோகம் நடக்கிறது, இவர்கள் தான் பிசினஸ் பண்றாங்க, இங்கிருந்து அந்த விஷயம் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விஷயம் ஏதாவது தெரிந்தால் 18 18 லட்சத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. காரணம் இது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா. இந்த போதைப் பொருள் பாவனை என்பது முற்றுமுழுதாக அழித்தொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை இல்லாமல் செய்ய வேண்டும், நீங்கள் கட்டாயம் இது போன்ற விஷயங்களை நீங்கள் கைகோர்க்க வேண்டும். ஆக எந்த விஷயம் தெரிந்தாலும் நீங்கள் 18 18 லட்சத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. அதே போல இன்னொரு விஷயம் இருக்குது, அதாவது போதைப் பொருள் பாவனையிலிருந்து ஒருவரை மீட்டெடுக்க வேண்டும், அவருக்கு புனர்வாழ்வு கொடுக்க வேண்டும் சொல்லி நினைக்கிறீங்க, அவர் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கார் அப்படின்னு சொல்லி விஷயம் தெரிந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் சொன்னால் உடனடியாக 19 27 இந்த இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அது பற்றிய உதவிகளை, அதுக்கு சம்பந்தமான உதவிகளை அவர்கள் செய்து கொடுப்பார்கள். தரமான பொருட்களை நியாயமான விலையை பெற்றுக் கொள்ள நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களை மிஸ் பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. ஜனதா ஸ்டீல் போனீங்கன்னா உங்களுக்கு அனைத்து பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதே போல இன்னொரு விஷயம் இருக்குது, சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலைத்திட்டம் தான் இந்த டேக்கியா வேலைத்திட்டம். இந்த டேக்கியா வேலைத்திட்டம் மூலமாக பார்த்தீங்கன்னா பல மாணவர்களுக்கு முக்கியமாக பாடசாலைகள் ரீதியாக மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. கருத்தரங்கு ரீதியாகவும் அதே போல நாடக வடிவிலும் இந்த செயல் திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2வது கட்டமாக இந்த செயல் திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுயாதீன ஊடகங்களைப்போ ஐடிஎன் லக்கண்ட அதே போன்ற வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் இணைந்து செய்கின்ற ஒரு வேலைத்திட்டமாக இருக்கிறது. பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் செய்கின்ற ஒரு முக்கியமான வேலைத்திட்டமாக இருக்கிறது. நேர்மை பொது 8:52.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6
3: தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: வணக்கம் வசந்த் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
1: சரி, உற்சாகமா கேட்டுக்கணும். இந்த வேலையில ஒரு முக்கியமான விஷயத்த நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். சொன்னாங்க என்னன்னு சொன்னா, தலைக்கு தில்ல பாத்தியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. அதாவது தைரியம் என்பது எல்லோருக்கும் தேவை இல்லையா. பாருங்கள், அமெரிக்கா விமானப்படையில் பிரம்மாண்ட சரக்கு போர் விமானம் ஒன்று ரஷ்யாவில் திடீரென்று தரையிருக்குது. அமெரிக்கா விமானப்படையின் சொந்தமான சரக்கு போர் விமானம் தான் அங்கு இறங்கின உடனே எல்லாம் பரபரப்பாகிட்டாங்க. ஆஹா, இது எப்படி அமெரிக்கா ஒரு விமானம் ஒன்று வந்து இங்கு வந்து இறங்கியிருக்கேன்னு சொல்லி. கிழக்கு ஐரோப்பிய நாடு உக்ரைன் மற்றும் ரஷ்யா கிடையாது கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடந்து வருகிறது. இதை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்காவும் நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்தி முயற்சித்தாங்க, ஆனால் இது சரிவரவில்லை. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், அதே போல உங்களுக்கு தெரியும் டொனால்டு ட்ரம்ப்புக்கு எதிராகவும் இது ஏகப்பட்ட கருத்து முரண்பாடுகளும் ஏற்பட்டது. வார்த்தைகளால் சண்டை பிடிச்சு கொண்டாங்க சந்தர்ப்பங்கள்ல. இப்படி இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்க விமானப்படையின் பிரம்மாண்டமான C-17A Globe மாஸ்டர் என்ற சரக்கு விமான ரஷ்ய விமானம் பார்த்தீங்கன்னா ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இருக்கின்ற ஒரு ரஷ்ய ராணுவத்தின் விமானப்படை தளத்தில் நேற்று திடீரென்று தரையிறக்கப்பட்டது. ஆஹா, என்ன நடக்க போகுது, அடிக்க போறாங்களா இல்லாட்டி என்ன செய்ய போறான்னு சொல்லி எல்லாம் பரபரப்பு ஏற்படுத்திருக்காங்க. அதுல போனவர் யார் தெரியுமா, பாத்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா போர் விமானம் தரையிறங்கியது குறித்து எந்த விதமான தகவலும் இல்லைன்னு சொல்லி ரஷ்ய அதிபரும் சொல்லியிருக்கிறது, ரஷ்ய மாளிகையும் சொல்லியிருக்கிறது. எங்களுக்கு இது அமெரிக்கா இது வர்றதாக அமெரிக்கா படை ஏதோ வர்றதாக இது எந்த விஷயமும் எங்களுக்கு தெரியாது. ஸோ எங்களுக்கு பதற்றம் அடைஞ்சு விடுது. இந்த நிலையில் தான் அமெரிக்கா உளவு அமைப்பான CIA-வின் தலைவர் ஜான் ராட்க்ளிஃப் தான் இந்த விமானத்தில் பயணித்திருக்கிறார். எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா, அவர் அங்கே போயிட்டு சொல்லியிருக்காரு, அங்கே தகவல்கள் வெளியாகிருக்குது. அதாவது CIA-யின் தலைவரின் இவர் ரஷ்யா பயணம் மேற்கொண்டிருக்காரு. இந்த ஏற்கனவே இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் முடங்கி போய் கிடக்குது. இதன் அடிப்படையில் நான் பேச்சுவார்த்தை நடத்த போகிற நிறைய விஷயங்கள் பேச போகிறேன். அவர் இன்று நிறைய ரஷ்ய தலைவர்களை சந்தித்து பல பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சொல்லப்படுகிறது. பார்த்தீங்களா, தலைவர் எப்படி இப்படி இறங்கியிருக்கிறார், அதுதான் சொல்றது.

வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் அந்த ஒழித்த பாடலையும் நான் சொன்ன தகவலையும் அப்படியே மேட்ச் பண்ணி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, சந்தோஷம். நேரவை பொது 9 மணி.

0: எட்டில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நாட்டின் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். அனுராதபுரம், மாத்தலை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் லேசான மழை நிலவக்கூடும். அம்பாறை, முனராகலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் பிற்பகல் 2 மணியின் பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையின்போது தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மற்றொரு உள்நாட்டுச் செய்தி. மாத்தலை ரத்தொட்டை வீதியின் வேறுகாம பகுதியில் மாத்தலை நோக்கி பயணித்த ஜீப் வண்டியொன்று எதிர்திசையில் வந்த முச்சக்கர வண்டியுடன் மோதி நேருக்கு நேர் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் பலத்த காயமடைந்த முச்சக்கர வண்டியை செலுத்திய பெண் மாத்தலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார். இவ்வாறு உயிரிழந்தவர் பூஞ்சி ரத்தொட்டை பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடையவர் என தெரிய வருகிறது. சம்பவம் தொடர்பில் ஜீப் வண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ரத்தொட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் இளைய மகன் பெரான் டிரம்ப் கொலை செய்வதற்கான திட்டம் குறித்து ஈரானிய அரசு தொலைக்காட்சி ஒளிபரப்பிய காணொலி தொடர்பாக அமெரிக்காவின் ரகசிய பாதுகாப்பு படை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. 20 வயதான பெரான் டிரம்ப் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவரை கொல்வதற்காக $10 மில்லியன் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஈரானிய அரசு தொலைக்காட்சி ஒன்று காணொலியொன்றை வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் தங்களது பாதுகாப்பில் உள்ளவர்களுக்கு எதிராக வரக்கூடிய எத்தகைய அச்சுறுத்தலையும் தீவிரமாக விசாரிப்பதாக ரகசிய பாதுகாப்பு பிரிவின் பேச்சாளர் நெக் ஹேரிங் தெரிவித்துள்ளார்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: நாட்களிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. அசுரர்களுடைய குருவாகிய சுக்கராச்சாரியாருடைய வழிபடுத்தலிலே சூரபன்மன் தவம் செய்கிறான். சிவபெருமானை நினைத்து தவம் செய்கிறான். சூரபன்மனுடைய தவத்திற்கு இறங்கி சிவபெருமான் 1008 அண்டங்களை 108 யுகங்களுக்கு ஆளுகின்ற வரத்தை கொடுத்திருக்க, அந்த வரங்களை எல்லாம் பெற்றவன் தேவர்களை வருத்தினான். அப்பொழுதுதான் இறை வழிபாட்டாலே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதிக்கிறான் உலகம் உய்ய. அப்படி வந்துதித்திருக்க கூடிய முருகப்பெருமானையே எதிர்க்கின்ற அளவிற்கு சூரபன்மன் துணிகிறான் என்றால், அந்த தவத்தினால் பெற்றிருக்க கூடிய அந்த நன்றியை இவன் மறந்தான். சிவபெருமான் கொடுத்த வரங்களை மறந்தான். எனவேதான் வள்ளுவப்பெருந்தகையார் அழகாக குறிப்பிடுகிறார், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்ன்றி கொன்ற மகர்க்கு என்கிறார். செய்ன்றியை கொன்றான் சூரபன்மன். இதனால்தான் அவன் குடியோடு கெட்டு போனான். ஈற்றிலே முருகப்பெருமானை பணிந்ததனால் அவன் வாழ்வு பெறுகிறான். தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலே தொல்கதி அடைவர் என்று கூட இதனை சுட்டிக்காட்டுவார் கச்சியப்பர். ஆக நன்றியுடையவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற செய்தியை இந்த கதையின் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம்.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு
3: 076-76-7676.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற 9:12 நிமிடம் நமக்கான காலம் என்று பாடல் ஒழித்து வந்திருக்கிறது. ஏராளமான விஷயங்கள் நாங்கள் இந்த நாள் பேச போகிட்டோம். சரி, உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வருதுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? தலைவலி காய்ச்சல் வருதுன்னா உடனடியாக ஒரு மேல்டோல் எடுத்துக்கொடுங்க. மேல்டோல் எடுத்துக்கொண்டீங்கன்னா தலைவலி காய்ச்சல்லாம் பறந்து போயிடும், அப்படி சிற கட்டிச்சு பறந்து போகும். ஆக நீங்கள் மேல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. இது ₹1 பேராசிட்டமோல் சொந்தங்களே மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இப்போதான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். நீங்கெல்லாம் செவி கொடுத்து கேட்டுக்கொள்ள வேண்டும். சிறிய குழந்தைகளுக்கு கைபேசிகளை வழங்குவது அவர்களின் கண் பார்வை மற்றும் பேச்சு திறனை கடுமையாக பாதிக்கிறது சொல்லி சிறுவர் சீமாட்டி மருத்துவமனையின் விசேட மருத்துவர் தீபால் பெரேரா இந்த விஷயத்தின் மூலமாக எச்சரிக்கை என்று விடுத்திருக்கிறார். இந்த விஷயம் நாங்கள் காலகாலமாக சொல்லிக்கொண்ட விஷயம், காலகாலமாக சொன்னால் தொலைபேசி பாவனை வந்த பிறகு நாங்கள் அடிக்கடி சொல்லுகின்றபடி ஆனால் யாரும் செய்யும் எடுப்பதாக பெரிதாக தெரியவில்லை. பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டுறதுக்கு தொலைபேசி, அவர்கள் கொஞ்சம் அழுகிறார்கள் சொன்னால் அவருக்கு தொலைபேசி என்ன இது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியாக கேட்கக்கூடிய நீங்க நினைக்கிறீங்க. நாங்கள் யாரும் பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லும் போது இப்படி செய்யணும்னு சொன்னால் இது சாதாரண ஒரு மோட்டிவேஷனாக போயிட்டு இருக்குது. பொதுவாக எல்லாம் சொல்றது 10/10 நீங்களும் சொல்லிட்டு போறீங்க, அவ்வளோதானே சார். இது உண்மை, நீ ஏன் இவ்வளோ யோசிக்க மாட்டேன்றீங்க? இன்றைக்கு சிறு வயதிலேயே கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுக்கான காரணம் என்ன? இந்த தொலைபேசி தான், இந்த ஸ்க்ரீன் தான். உங்களுக்கு அது எப்படி புரிய வைக்க போகிறீர்கள்? உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கையை நீங்கள் சீர்குலைக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரிகிறதா? இந்த கொஞ்சம் அழுகிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு சாந்தப்படுறதுக்காக தொலைபேசி கொடுப்பது பெரிய ஒரு பாதிப்பு என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சிறிய குழந்தைகள் கைபேசிகளை வழங்குவதன் காரணமாக அவர்களின் கண்கள் பாதிக்கப்படுகிறது, பலவீனமாகிறது, பார்வை தீவிரமாக குறைகிறது என்பதை இவர் முக்கியமான விஷயமாக சொல்லியிருக்கு. அதுடன் குழந்தைகள் பேச்சு திறன் வளர்ச்சியும் இங்கே மிக குறைவடைந்து இருப்பதாக சொல்லப்படுது. காரணம் இந்த தொலைபேசி பாவனின் காரணமாக. ஆக இதை தயவு செய்து தொலைபேசியிலிருந்து உங்களது பிள்ளைகளை விலக்கி வையுங்கள் என்று சொல்லப்பட்டுகிறது. அதே நேரம் பாடசாலை விடுமுறை காலம் இல்லையாது, அவர் சிறுவர்கள் எவ்வாறு ஆரோக்கியமாக முறையில் இருக்க வேண்டும், இந்த விடுமுறை கழிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வெப்பமான காலநிலைகள் தற்காப்பு வழிமுறைகள் தொடர்பில் அவர்கள் விசேட அறிவுறுத்தல் செய்து கொள்ள வேண்டும் என்ற விஷயம் அந்த அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது தற்போது நிலவுகிற இந்த வெப்பமான காலநிலை காரணமாக வியர்வை மூலம் வெளியாகும் இருக்கிற நீர், அதாவது உள்ள நீரும் உப்பும் வெளியேறி செல்கிறது. இதன் காரணமாக சிறுவர்களுக்கு அதிகமாக மயக்கநிலை ஏற்படலாம், தலைவலி வரலாம், வாந்தி வரலாம், உடல் வலி வரலாம், சோர்வு வரலாம், இது தூக்கமின்மை பிரச்சனை எல்லாம் இருக்கலாம். இதனை தயவு செய்து நீங்கள் சரியான முறையில் சிறுவர்களை சரியான முறையில் செயற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது இந்த காலப்பகுதியில் சிறுவர்களுக்கு தேவையான போதிய அளவு சுத்தமான நீரை குடிக்க கொடுக்க, அதுபோல செயற்கை குளிப்பானங்களை தவிர்த்துக் கொள்ளுங்க. நீங்கள் குளிதாக்குன்னு சொல்லி அதை வாங்கி கொடுக்கறதில்ல. அதுபோல இளநீர், எலுமிச்சைச்சாறு போன்ற விஷயங்கள், தோடம்பழம் போன்ற விஷய சாறுகளை நீங்கள் முடிஞ்சவரை அவர்களுக்கு கொடுங்க. சரிதானே? அதன் மூலமாக அவர்களுக்கு அந்த சத்துக்கள் எல்லாம் கிடைக்க போகிறது. அதே போல வெயில் நீண்ட நேரம் விளையாடும் அந்த வெப்பநிலை விஷயம் இருக்கிறது இல்லையா, வெயில் நீண்ட நேரம் விளையாடுறதுக்கு அனுமதிக்காதீங்க. ஆக மூளை எதையும் பாதிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த விஷயம் தீவிரமடைந்திருக்கிறது. வலிப்பு அல்லது உயிரிழப்புக்கு கூட ஏற்படக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த வெயில் ஆபத்தாக இருக்கிறது, அதற்காக நேரம் அதிக நேரம் பாதிக்கணும்னா நீங்க அவர்களை வெளியே விடுவதை குறைத்துக் கொள்ளுங்கள் என்ற விஷயம் சொல்லப்படுகிறது. தற்போது விடுமுறை நாட்களில் பார்த்தீங்கன்னா பட்டம் விடும்போது தயவு செய்து காலணிகளை அணிய மறக்காதீர்கள் பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. காரணம் இந்த வயல்வெளிகளுக்கு செல்வதற்கு காரணமாக எலிக்காய்ச்சல் போன்ற நோய்கள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இந்த விஷயம் நீங்கள் கட்டாயம் புரிந்து கொள்ளுங்கள். செருப்பு அணியாமல் நீங்கள் இந்த பட்டமிடும் விளையாட்டுகள் எல்லாம் நீங்கள் போக வேண்டாம் போன்ற விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. விடுமுறை காலங்களில் சிறுவர்கள் வீட்டில் இருக்கும் போது பெரியோர்கள் மாத்திரைகளை கொடுப்பத பொதுவாக இந்த நிறைய வீடுகள் அந்த பிரச்சனை இருக்குது. ஒருவருக்கு மறந்து எடுத்தா போதும், அந்த நான் சளிக்கு தான் எடுத்த, நீயும் குடிப்பா அப்படின்னு கொடுக்கறது. தயவு செய்து வேலையை செய்யாதீங்க. டாக்டர் சும்மா பார்த்து கொடுக்கல, அந்த மாதிரி நீங்கள் ஒருவருக்கு எடுத்து போட்டு பல பேர் இந்த விஷயங்களை அனுபவிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தயவு செய்து புரிந்து
1: கொள்ளுங்கள்.

0: மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழி பெயர்க்கும் தருணமாய்
2: நானும் போவது
1: மௌனத்திற்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்
2: பார்த்ததா
1: சொல்லிற்கினிய தமிழோடு சிவியூரம் மொழி பேசும் பாடலாய் பாடலாம். இதயம் ரசிக்கும் தருணங்களை இசை

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 ஞாபகப்படுத்த ஞாபகப்படுத்த இன்றைய நாள் இன்றைய நாள்
1: இன்று ஆகஸ்ட் மாதம் 26 திகதி. தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இன்றைய தினமும் ஒரு முக்கியமான நாள். இன்று நம் எல்லோருக்கும் மிகவும் பரிச்சயமான நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் ராஜ்கிரண் அவர்களின் பிறந்த தினம். தமிழ் சினிமாவில் ஹீரோவாக மட்டுமல்லாமல் ஒரு கதாபாத்திரத்தின் வழியாக மண்ணின் மனத்தையும் கிராமத்து மனிதர்களின் உணர்வுகளையும் அழகாக வெளிப்படுத்தியவர் ராஜ்கிரண். '90s தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனி இடத்தை உருவாக்கிய ராஜ்கிரண் என் ராசாவின் மனசிலே திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக ரசிகர்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றார். அதன் பின்பு பல திரைப்படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்து தனது திறமையை நிரூபித்தார். குறிப்பாக அவருடைய நடிப்பில் இருக்கும் அந்த இயல்பான தன்மைதான் அவரை ரசிகர்களுக்கு இன்னும் நெருக்கமாக்குகின்றது என்றே கூற வேண்டும். கதாநாயகனாக இருந்தாலும் சரி, அப்பா கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி, கிராமத்தில் பெரிய மனிதராக இருந்தாலும் சரி, எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதற்குள் தன்னை முழுமையாக கொண்டு வரக்கூடிய ஒரு சிறந்த கலைஞர் தான் ராஜ்கிரண். அரண்மனை கிளி, மாணிக்கம் போன்ற திரைப்படங்களும் அவரது திரைப்பயணத்தில் குறிப்பிடத்தக்க படைப்புகளாக அமைந்தன. குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் தொடர்ந்து நடித்து புதிய தலைமுறை ரசிகர்களிடமும் தனது இடத்தை தக்க வைத்துக் கொண்டார். ஒரு ஹீரோவாக ஆரம்பித்து பல தலைமுறைகளின் மனதில் நிற்கும் ஒரு குணச்சித்திர நடிகராக உயர்த்திருப்பது அவருடைய திரைப்பயணத்தின் ஒரு தனி சிறப்பு. உங்கள் கலைப்பயணம் இன்னும் பல ஆண்டுகள் தொடரட்டும். உங்கள் கதாபாத்திரங்கள் இன்னும் பல தலைமுறைகளின் நினைவுகளில் நிலைத்திருக்கட்டும். இன்றைய தினம் தனது பிறந்த நாளை கொண்டாடிக் கொண்டிருக்கும் நடிகர் ராஜ்கிரண் அவர்களுக்கு வசந்தத்தின் சார்பாக இனிய பிறந்த நாள்.

சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம் வசந்தம். ஏராளமான விடயங்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. ஒரு விஷயம் இருக்குது, அதாவது நாங்கள் போதைப் பொருளுக்கு எதிராக கட்டாயம் குரல் கொடுக்க வேண்டும், கை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. அதாவது முழு நாடுமே ஒன்றாக சேர்ந்து தேசிய செயற்பாடு தீங்கு விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய திட்டத்தின் கீழ் நீங்கள் வேலை திருத்தத்திற்கு கட்டாயம் கை கொடுக்க வேண்டும். உங்களுக்கு இது பற்றி ஏதாவது தகவல் தெரிந்தால், போதைப் பொருள் விற்பனை செய்யறாங்க, விநியோகம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி தெரிந்தால், நீங்கள் உடனே என்ன செய்யும் சொன்னால் 18-18 லட்சத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி நீங்கள் இது போன்ற விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். காரணம் எங்களுடைய சமுதாயத்தையும் சரி, எங்களுடைய எதிர்கால இளைஞர்களின் வாழ்க்கையும் சரி சரி செய்ய வேண்டும் என்றால் இந்த விடயத்தில் கட்டாயம் கைகோர்க்க வேண்டும். அதே போல இன்னொரு விஷயம் இருக்குது, புனர்வாழ்வுக்காக நீங்கள் உதவி செய்ய போறீங்க, அவர்களுக்கு புனர்வாழ்வு கொடுக்க வேண்டும் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 19-27 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அவர்களுக்கு இந்த விடயத்தை தெரிந்து கொள்ளுங்கள், தெரிவித்துக் கொள்ளுங்கள். அந்த விஷயங்கள் பற்றிய விடயங்களை தெரிந்து கொண்டு அவர்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க தயாராக இருக்கிறார்கள். சரி, அதே போல நீங்கள் தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல். ஜனதா ஸ்டீல் மூலமாக நீங்கள் தேவையான பொருட்களை நீங்கள் கொள்வது செய்து கொள்ள முடியும். நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, கட்டிடம் கட்டுறீங்க, மதில் கட்டுறீங்கன்னு சொன்னால் தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் அங்கே பெற்றுக் கொள்ள முடியும். கட்டிட உபகரணங்களாக இருக்கலாம், அதே போல கடற்தொழில் சார் உபகரணங்களாக இருக்கலாம், எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் அங்கே பெற்றுக் கொள்ளலாம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்த

0: ஆறு ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 076-76-70-776.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
0: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.
3: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம்
4: திரை
5: உலகின் நட்சத்திர
6: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஆக வந்து கொண்டிருக்கிற தயாரிப்பாளர் நடிகர் ராஜ்கிரண்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் சொல்ல போறேன். அதாவது நீங்கள் தலைவலி காய்ச்சல் வருது, ஹஹா போரேஷன், நான் காலையிலேயே எழும்பும் போது தலைவலியா இருக்குது, என்ன செய்யறது, வேலைக்கு போறது கொஞ்சம் சோம்பலா இருக்குது, இப்படி எல்லாம் சொல்லப்படாது. நீங்க என்ன செய்யணும்னா ஒரு மேல்டூர் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. மேல்டூர் எடுத்துக்கொண்டு சொன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிரும், இப்படி சிறகடிச்சு பறந்து போயிரும். ஓகே, அது ஒரு வகையான பெரசிட்டமோல் என்பதை நீங்க மறந்து விடாதுக்காக, நீங்கள் இந்த தலைவலி காய்ச்சல் இருந்து உங்களை விடுபட்டுக் கொள்வதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு பெரசிட்டமோலை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு மேல்டூர் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு வகையான பெரசிட்டமோல். சரி, இப்போது ஒரு விஷயம் இருக்கிறது, அந்த அமெரிக்கா பற்றிய இரண்டு செய்திகள். அதே போல அமெரிக்கா முழுவதும் இருக்கின்ற, குறிப்பாக பார்க்கும்போது உலகம் முழுவதும் இருக்கின்ற அமெரிக்கா தூதரங்கள் மற்றும் துணை தூதரங்களில் விசா நேர்காணல்களை ட்ரம்ப் நிர்வாகம் தற்காலிகமாக ஒத்திவைத்திருக்கிறது. இந்த தூதரக அதிகாரிகளுக்கு புதிய உலகளாவிய பயிற்சி திட்டத்துக்கான நேர்காணல் மாற்றியமைக்கப்பட்டதை அடுத்துதான் இந்த அமெரிக்க வெளியுறவுத்துறை இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அமெரிக்காவின் பொது நலத்திட்ட உதவிகளை சார்ந்த விஷயங்கள், அதே போல அங்கு வாழ வாய்ப்புள்ள விசா விண்ணப்பதாரர்கள் துல்லியமாக கண்டறிவதே இந்த பயிற்சியின் முக்கிய நோக்கம் என சொல்லப்பட்டிருக்கிறது. விசா நடைமுறைகளை கடுமையாக்கும் ட்ரம்பின் நிர்வாகத்தின் நடவடிக்கையால் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் ஐடி ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுவதாக சொல்லப்படுகிறது. காரணம், இனிமேல் வெளிநாட்டுக்கு போகிறது, அதாவது அமெரிக்கா போகிறது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும், கடுமையாக அவர்கள் பார்க்க போகிறார்கள் அப்படின்ற விஷயத்தான் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த உலகமே எது நோக்குகின்ற பிரச்சனை தான் இந்த போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்படும் போது இங்கே நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறது இல்லையா. உதயம் மேற்கு ஆசியாவில் நிலவுகின்ற போர் பதட்டம் காரணமாக பார்த்தீங்கன்னா வளைகுட நாடுகளிலிருந்து எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டுகிறது. இந்தியா அமெரிக்காவிடமிருந்து சமையல் கியாஸ் இறக்குமதி மற்றும் திரவ இயற்கை எரிவாயு இறக்குமதிகள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவு அதிகரித்திருக்கிறது. சர்வதேச நிறுவனமான கப்ளர் நிறுவனம் தகவலின்படி ஆகஸ்ட் மாதத்தில் இதுவரையில் இந்தியா அமெரிக்காவிடம் இருந்து 620,000 டன் சமையல் கியாஸை இறக்குமதி செய்திருக்கிறது. ஜூலை மாதத்தில் இது 890,000 டன்களை இறக்குமதி செய்யும் என்று சொல்லப்படுகிறது. இது இந்தியாவின் மொத்த சமையல் கியாஸ் இறக்குமதியில் 73% என சொல்லப்பட்டுகிறது. ஈரான் அமெரிக்கா இடையிலான இந்த போர் காரணமாக இந்த ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டுகிறது. இப்ப வளைகுடா நாடுகளிலிருந்து விநியோகிக்கப்படும் இந்த விநியோகங்கள் சரிந்திருக்கிறது. உண்மையில் சொல்ல போனால் உங்களுக்கு தெரியும், ஐக்கிய அரபு அமீரத்திலிருந்து 140,000 டன்னும் கட்டாரிலிருந்து 60,000 டன்னும் மட்டுமே சமையல் கேஸ் இறக்குமதி செய்யப்படுகிறது. சவுதி அரேபியாவில் முற்றிலும் தீவிர பார்த்தீங்கன்னா மாற்றம் ஏற்பட்டுகிறது. திரவ இயற்கை எரிவாயு விநியோகத்தை நிறுத்திக் கொண்டிருக்கிறது. ஆக இப்படியான சந்தர்ப்பங்களில் இந்த விநியோகம் மாற்றப்படுகிறது அப்படின்ற விஷயம் தான் பார்க்கப்படுகிறது. ஆக இந்த ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. பல நாடுகளுக்கு இது பெரிய ஒரு பொருளாதார பிரச்சனையை பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமாக மாறிக்கொண்டிருக்கிறது.

வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப் போகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான சொந்தங்கள் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். சரி, இணைந்து கொண்ட சொந்தங்கள் அத்தனைக்கும் அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன். தொடர்ந்து ராகம் சுகமான நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைக்கத்தில் எம் எல் கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன். புவனேஸ்வரராஜ், நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: நன்றி புவனேஸ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேரம் 10:01.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றின் உரிமையாளர்களுக்கு எதிராக தண்ணீர் போத்தலை அதிக விலைக்கு விற்பனை செய்த கூட்டத்திற்காக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதிகூடிய விலைக்கு குடிநீர் போத்தல் விற்பனை செய்யப்படுவதாக யாழ் மாவட்ட பாவனையாளர் அதிகார சபையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கமைய மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டது. இதனையடுத்து குறித்த உணவகத்திற்கு எதிராக யாழ் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தினால் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் உணவக உரிமையாளருக்கு எதிராக 950,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவின் எங்குருகட சந்திக்கு அருகில் துறைமுக பகுதியிலிருந்து எங்குருகட நோக்கி சென்ற டிப்பர் லாரிக்கு முன்னால் பாதசாரிகள் கடவையை வழியாக வீதியை கடக்க முயன்ற பெண் ஒருவர் டிப்பர் லாரியில் மோதி பலத்த காயமடைந்துள்ளார். சம்பவத்தில் காயமடைந்ததன் பின்னர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் குறித்த பெண் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் கொழும்பு 15 பகுதியைச் சேர்ந்த 63 வயதுடையவர் என தெரிய வருகிறது. விபத்து தொடர்பில் டிப்பர் லாரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கிராண்ட் பாஸ் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு
0: வருகின்றனர்.
3: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் பொருளாதார அழுத்தங்களை எதிர்கொண்டுள்ள ஈரான் போர் தொடர்பாக ஓமானுடன் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளது. ஹோமோஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பான கூட்டு தற்காலிக வழித்தடத்தை உருவாக்குவது குறித்தும் அந்த பகுதியில் உள்ள கண்ணிவெடிகளை அகற்றுவது தொடர்பிலும் ஈரானும் ஓமானும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளன. ஈரானின் பொருளாதாரம் முடக்கும் வகையில் அமெரிக்கா கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலைகளில் சரிவு நிலை ஏற்பட்டுள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: சங்கம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: கந்த புராணத்திலே அசுரர்களுடைய தோற்று படலம் என்ற படலத்திலே பார்க்கின்ற பொழுது அசுரர்கள் பிறப்பு எத்தகைய முறையிலே நிகழ்கிறது என்று சொன்னால், மாயை காசிப முனிவரோடு கூடி கருவுற்று அந்த அசுரர்கள் பிறந்த காலத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவள் காசிப முனிவரோடு கூடிய காலம் முதல் அந்த கரு வளர்கின்ற காலம் வரை அவளுடைய சிந்தன ஓட்டத்திலே தேவர்களை இந்த குழந்தைகள் பிறந்து வருத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக அசுரர்களாக பிறக்க வேண்டும் என்கின்ற மனநிலையோடு அவள் தன்னுடைய அந்த கருவை வளர்த்து கொண்டிருந்தாள். எனவே இந்த மாயையினுடைய சிந்தனை புலத்தினூடாக அசுரர்கள் தோற்றம் பெற்றார்கள், அவள் விரும்பிய உருவை பெற்றுக் கொண்டார்கள் என்று கந்தபுராணம் பேசுகிறது. அந்த வகையிலே கந்தபுராண சிந்தனையை இன்றைய வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இன்று வைத்தியர்கள் உளவியலாளர்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு தாயினுடைய வயிற்றிலே கரு தோற்றம் பெறுகிற காலத்தில் இருந்து அந்த தாய் நல்லவற்றை நல்ல சிந்தனையை நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுகின்ற காலத்திலே அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இந்த மண்ணுலகத்திலே சிறந்த ஆளுமை மிக்க குழந்தையாக நல்ல எண்ணங்கள் கொண்ட குழந்தையாக உருவாகும் என்று இன்று வைத்திய நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். இதை கந்தபுராணம் அன்றே சொல்லி இருக்கிறது. தாயினுடைய சிந்தனை சிந்தனை புலம் தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது தீர்மானிக்கிறது என்பதை கந்தபுராணத்தினுடைய மாயை தோற்று படலத்திலே அசுரர்கள் தோற்று படலத்தின் ஊடாக இந்த விடயத்தை எடுத்துரைக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
3: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

0: சுபாகம் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் நிகழ்ச்சியில் ஜமுனா வந்துக்கிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க. சோகம் சுகமாக இருக்குதா உண்மையா?
1: சுகராகம் தானே சோகம்.
0: அப்படியா?
1: ஆமாங்கண்ணா.
0: சரி, அது ஒரு வகையில வருது போது, அது பொதுவா நம்ம மனசுல இருக்கிற விஷயம் தானே.
1: ஆமாங்கண்ணா.
0: எல்லாமே சிரிச்சு சமாளிக்கிறீங்களே, அது எப்படி உங்களால மட்டும்? சரி, ஜமுனா நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: ரவிச்சந்திரன், மகள் சதிக்தா, மகன் திக்கின் தேவ், அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும், வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும், கிருஷ்ணமூர்த்தி அண்ணா அவங்களுக்காகவும் கேட்போண்ணா. அதான் எனக்காக
0: பாடல் பூவிழி வாசலிலே திரைப்படத்திற்காக கே ஜே ஜேசுதாஸ் பாடிய பாடல்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். ஹட்டன்ல இருந்து தங்க சுந்தரம் இணைந்திருக்கின்றார். அது போன்ற எங்களின் நிகழ்ச்சியில் இணைத்து நடந்திரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ஹரல்ட் சந்திரா வந்திருக்கின்றார் நம்பிக்கை கிராமத்திலிருந்து. யாழ்ப்பாணம் அச்சுவேலியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ராஜன் உமா குறிப்பிட்டுகின்றார். இனிமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிற தேவேளை. செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் இணைந்திருக்கின்றார். வணக்கம் கிருபான் அப்படி இருக்கிறீங்க, நான் சிங்க ராஜா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளே கொழும்பு ஐந்திலிருந்து ஸ்டீஃபன் இணைந்திருக்கின்றார். இனிமையான சோக பாடல்கள் வாழ்த்துக்கள். சவுந்தரராஜ் வந்திருக்கின்றார் கழுபோவிலவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவ்வளே கொழும்பு 15 மோதரையிலிருந்து தார்சினி குணசேகரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளே முந்தாஜ் வேகம் வந்திருக்கிறாங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். நசூர் வந்திருக்கின்றார் கிண்ணியாவிலிருந்து. இனிமையான சோக பாடல்கள் வாழ்த்துக்கள். பொத்துவில் சசி ஷாமிலா இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று அமல் அந்தோனி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் ரிம்சான் இருந்திருக்கின்றேன் வேறுவலையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணம் சின்னக்கடையிலிருந்து ரூபன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? புதன்கிழமை சோக பாடல் இனிமை அப்படின்னு சொல்லி அசுருதீன் இருந்திருக்கின்றார். பாடல் தெரிவுகளுக்கு வாழ்த்துக்கள். திரணியங்களிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக கிருஷ்ணவேணி குறிப்பிடுகிற தேவேளை. மோகன் வந்திருக்கின்றார். வளமை போல் என்றும் நிகழ்ச்சியோடு தான் அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் கழுதாவளையிலிருந்து சுந்தரம் இணைந்திருக்கின்றேன். சசிகலா, கோகுலன், ரமணன், கிஷாந்தன், சீனு ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஹாப்டின் நவீன் இணைந்திருக்கின்றார். ஜூடு பண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சியோட அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை உடுப்பிட்டி ஜஸ்ஸி ட்ரெய்லர்ல ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேகர் குறிப்பிடுகிறாங்க. தஹிவளையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஹலீமா வந்துக்கிறாங்க. அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஹப்புத்தலையிலிருந்து

யமுனா அணிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். இனிமையான பாடல்களோடு வெள்ளவத்தையிலிருந்து செல்லத்துறை நந்தகுமார் இணைந்திருக்கின்றார். அதே போன்று நீர்குழம்பிலிருந்து ரவீந்திரன் இணைந்திருக்கிறேன் கிருபானா என்னை நிகழ்ச்சியோடு இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கொக்குவில் இருந்து சிவரஞ்சனி வாழ்த்துக்களை குறிப்பிட்டுகின்றார். சோகமும் சுகமாக இருக்கின்றது பாட்டு தலைவா அப்படின்னு சொல்லி பிரஷா பிரசாந்தி குறிப்பிடுகிறார். இதேவேளை ஒஸ்போன் விஜயகுமார் வந்திருக்கின்றார். தன்னை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: வசந்தம் எஃப் நேரம் 10:30. இந்த நேரம் முஸ்டகீம் வந்திருக்கிறார். வணக்கம்.
1: இனிமையான காலை நேர வணக்கம் சார். பாடமே சர்மீன் முஸ்டகீம். அருமையான பாடம் தெரிந்தவர்களோடு இந்த மாதிரி இருக்கின்றேன் சார். இன்றைக்கு 3 ரிப்பு வசந்தம் தடை செஞ்சு கொண்டிருக்கின்றது. 3 ரிப்பு இன்றைக்கு வசந்தம் தடை செஞ்சு கொண்டிருக்கின்றது. ஏன்னு சரியா நிலை கோளாறாத்தான் இருக்கும் சார்.
0: அவதாரமா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி டக்குனு இங்க அமைத்தி விட்டு சரியா வந்துச்சு
1: பாத்தீங்கன்னா. தருமலா
0: இல்ல இல்ல இல்ல இல்ல அது இப்பதான் உங்களுக்கு தெளிவா வந்திருக்குது. நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: அனைத்து வசந்த உறவுக்கும் நதி விழாவை கொண்டாடும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் உங்களோட எனக்காகவும் பாடல்
0: நன்றி. நிகழ்ச்சியில் நடந்தமைக்க
1: நன்றி.

நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM. மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தன்.

0: ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
2: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக், ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.

0: நேரம் 10:43, முந்தாஜ் பேகம் வணக்கம்.
1: அன்பான காலை நேர் வணக்கம்
0: சார். சொல்லுங்க, இன்னைக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமான நாள். அதான் பாடல்கள் தான் சுகமா போகுது, அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்ச நாட்கள் தானே. என்ன கேட்ட உடனே பாடுறீங்க பாத்தீங்களா, அங்கதான் நீங்க இருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சி எடுத்தமைக்கு.
1: நன்றி.

நேரம் 10:50. ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். லைந்துலையிலிருந்து ஸ்ரீதாஸ் வந்திருக்கின்றார். குசல ராஜா ரொசலகம்மையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் கிருபாண்ணா, நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்கறை பெற்ற பாப் ட்ரெயில் நிசார் இணைந்திருக்கின்றார். அதே போன்று சுதன் வந்திருக்கின்றார். வளமை போல் என்றும் ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். நானோயாவிலிருந்து இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ரசூல் வந்திருக்கின்றார். வளமை போல் என்றும் ரொம்ப சத்தமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி விமலேந்திரன் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி திவான் குறிப்பிடுகிறது. இவளே ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இனியும் இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ஹரோலினா ஆகாஷ் வந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் அளவட்டியிலிருந்து சதா ஜோதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறது. இவளை எங்களே நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி பூனாகலையிலிருந்து ஜேசுதாஸ் வந்திருக்கின்றார். அதே போன்று ஃபைரூஸ் ட்ரெய்லர்ஸில் ரொம்ப சத்தமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக ஃபைரூஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். இனிமையான சோக பாடல்களை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ராகம் சுகமான நிகழ்ச்சி ரொம்பவும் பிடித்திருக்கிறதுனா எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி ரூபன் குறிப்பிட்டிருக்கின்றார். 6:50 இதய ரத்னம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணம் செல்வ சன்னதியிலிருந்து சுதன் வந்திருக்கின்றார். ராகம் சுகமானது சோகமும் இதமாக உள்ளது அப்படின்னு சொல்லி ஏராவூர்லிருந்து தாசன் பிரியா குறிப்பிடுகிறது. இவளை ப்ரோ எப்படி இருக்கிறீங்க, நானும் உங்கள் நிகழ்ச்சியோடு தான் விஸ்டன் ராஜா குறிப்பிடுகின்றார். அதே போன்று ஃபைசார் இணைந்திருக்கின்றார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நான் வெளிப்பனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நற்பட்டி முனையிலிருந்து எம்டிஏ சத்தார் வந்திருக்கின்றார். பன்னீர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை மாளிகாவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக மணிவண்ணன் குறிப்பிடுகின்றார். சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமாகவும் ஒலித்து கொண்டிருக்கிறது வசந்தம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மண்டாரவளையிலிருந்து ராஜா வந்திருக்கின்றார். இனிமையான சோக பாடல்களை தந்து சுகமாக்கி கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தேவி யோகேஸ்வரன் குறிப்பிடுகிறது. இவளை மர்சுகா ஜுனாய்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நான் மாலம்பையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் குறிப்பிடுகின்றார். மாவனில் நிசா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள தரவுகளுக்கமைய 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் 23 நாட்களில் மாத்திரம் 155,331 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். இந்த காலப்பகுதியில் இந்தியாவிலிருந்தே 36,590 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். இந்த ஆண்டின் ஜனவரி 1 தேதி முதல் ஆகஸ்ட் 23 தேதி வரையிலான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் மொத்த எண்ணிக்கை சுமார் 1.5 பில்லியன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் எசல பெருகிற விழாவின் 4வது ரந்தோலி பெருகிற இன்று வீதி உலா வர உள்ளதுடன் இதற்காக விசேட பாதுகாப்பு திட்டம் மற்றும் போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. இதற்காக இலங்கை போலீசாரினால் விசேட பாதுகாப்பு திட்டமும் போக்குவரத்து திட்டமும் அமல்படுத்தப்படுவதுடன் வீதி தடைகள், பாதுகாப்பு கடமைகள், வாகனங்கள் மற்றும் சந்தேகத்திற்கிடமான நபர்களை சோதனையிடுதல், சுற்றுலா பயணிகளுக்கு வழிகாட்டுதல் உள்ளிட்ட விசேட திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. ரந்தோலி பெருகிற மாளிகையிலிருந்து ஆரம்பமாகி தலதா வீதி, யட்டினுவர வீதி, குறுக்கு வீதி, கொடுகுடல் வீதி, கந்தே வீதி, டிஎஸ் சேனா நாயக வீதி, ரஜவீதி வழியாக சென்று மீண்டும் தலதா மாளிகையை அடைய உள்ளது. பெருகிற நிகழ்வானது மாலை 6:44 ஆரம்பமாக உள்ளதுடன் பெருகிற ஊர்வலமானது 2 கிலோமீட்டர் 180 மீட்டர் தூரம் வரையில் பயணிக்க உள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: அமெரிக்காவுடன் தீவிரமடைந்து வரும் வர்த்தக போருக்கு மத்தியில் அமெரிக்க பொருட்களுக்கு எதிராக பதிலடி தீர்வைகளை கனடா அரசாங்கம் அறிவித்துள்ளது. இது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் புதிய வரிகளுக்கு ஈடுகொடுக்கும் வகையில் 27.6 பில்லியன் கனடிய டாலர்கள் மதிப்பிலான அமெரிக்க பொருட்கள் மீது கனடா வரி விதிக்க உள்ளது. இதற்கமைய இரும்பு, அலுமினியம், பால் பொருட்கள், உபகரணங்கள், விவசாய உபகரணங்கள், காகிதம், பிளாஸ்டிக் மற்றும் மின்னணு சாதனங்கள் உட்பட 700க்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு குறித்த தீர்வை வரிகள் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கனடாவின் வாகனத்துறை மீதான வரிகளை இரட்டிப்பாக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, துணிச்சல் மிகு செயலாய் அகிலமங்கம் எமது ஆட்சி. வசந்தம் FM.
6: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
7: முருகப்பெருமானுடைய அற்புதங்களை பேசுகின்ற புராணமாக கந்த புராணம் திகழ்கின்றது. அந்த கந்த புராணம் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புராணமாக, சொந்த புராணமாக, முருகன் இலங்கையிலே கதிர்காமத்திலே வள்ளியை திருமணம் செய்து கொண்டதன் ஊடாக முருகன் இலங்கையிலே புகுந்து கொண்டவராக, எங்களுடைய சொந்த பெருமானாக முருகப்பெருமானை கந்த புராணத்தோடு இணைத்து கந்த புராண வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கலாச்சாரம் மிக்க ஒரு மரபாக எங்களுடைய தமிழர் மரபு இன்றும் ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம்.
6: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
8: அனுசரணை.
9: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
10: முதற்தர நிப்பம் சீமெந்து விநியோகஸ்தர்கள். இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி, யாழ்ப்பாணம்.
11: தொடர்புகளுக்கு 0767-76-76.
12: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
13: தமிழின் சுவாசம் வசந்தம் FM.
14: இதே உன்னை தமிழ் என்பதா.
15: 102.6

0: சுபாகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் சிவகுமார், வணக்கம்.
1: வணக்கம் கிரவான, பாராட்டு சிவகுமார்.
0: சிவகுமார், இப்ப எத்தனை மணி சொல்லுங்க பாப்போம். பாட்டு ரசிக்கிறதுல நமக்கு நேரம் போறது புரியுதா தெரியுதா? சரி சொல்லுங்க சிவகுமார், நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாடல் கேட்கறது அபிஜானும் பேசுவான் சிறிசான் மதுசானுக்கா பாராஸ்டர் ஞானசேகரன் வெள்ளையும் சவுந்தராஜன் திருப்போடியின் செருமுக்காவும் அப்போம ராஜேந்திரன் விக்ரம் ரமேஷ் திருப்போடியின் செருமு கண்ணத்திர வசந்த செருமுக்காவும் சுதா செல்வம் கண்ணத்திர சி பவாசுக்காவும் தங்கம்ல செல்வா ஜெக்ஷா மேலா அனைத்து நேர்மைப்பா.
0: நன்றி நிகழ்ச்சி நடந்தமைக்க.
1: நன்றி அண்ணா, நன்றி.

இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி ஸ்ரீராம் குறிப்பிடுகிறது. இவளை மருதமுனையிலிருந்து ராஃபி வந்திருக்கின்றார். பாட்டு தலைவா வணக்கம், அருமையான பாடல் தெரிவுகள். நான் மஸ்கேலியாவிலிருந்து அஜித் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தர்கா நகரிலிருந்து நஸ்லியா அணிந்திருக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் எட்டியாந்தோட்டை விஓயாவிலிருந்து மதிமலர் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மர்சூக் இணைந்திருக்கின்றார். அன்பான வணக்கம், அருமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கினிகத்தனை கடுவலையிலிருந்து கண்ணா வந்திருக்கின்றார். இனிமையான ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் வரலட்சுமி இணைந்திருக்கின்றேன் கொட்டாஞ்சேனையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். தம்பி வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னை நிகழ்ச்சியோடு இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி விடிவி கோட்டிலிருந்து கண்மணி செல்வா இணைந்திருக்கிறாங்க. யசோதா வந்துக்கிறாங்க பட்டித்திடலிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக கமலஹாசன் யசோதா இணைந்திருக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அண்ணா அப்படின்னு சொல்லி அவிசாவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தங்கத்துறை வந்துக்கிறாங்க. ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் செல்வி இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுக்கிறார். நிக்கவரத்தியவிலிருந்து சரீஃபா வந்துக்கிறாங்க. அருள்மொழி இணைந்துக்கிறாங்க பருத்தித்துறையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மனோகரன் இணைந்திருக்கின்றார். துஷி மற்றும் சுவர்ணா, அனுஷ்யா, சந்திரகுமார், நிஷா ஆகியோரை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும். அருமையான பாடல் தெரிவுகள். நான் சாமிமலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனோகரன் குறிப்பிடுகிறது. இவளை ராஜன் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பாலா வந்துக்கிறாங்க. நிர்மலா பாலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று சிவா இணைந்திருக்கின்றார். நோவூடிலிருந்து நிகழ்ச்சியோட கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கின்றார். திரை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்போ ரிஷாத் வந்திருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாய் உங்களுடைய வீட்டில் எப்படி இருக்கேன்?
0: எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. சொல்லுங்க, பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில் யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க ரிஷாத்?
1: முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள், நல்ல பாடல் தெரிவிப்பு போட்டிருக்கீங்க.
0: நன்றி.
1: பாடலை கேட்கறதுக்கு உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக நான் கேட்கிற கடைசி பாடலாம் தர முடியுமா?
0: நீங்க கேட்கிற கடைசி பாடலா? இன்னும் இருக்கு நிகழ்ச்சி. இறுதி பாடலாவது தாங்கன்னு கேக்குறீங்களா?
1: ஆமா ஆமா.
0: சரி சரி, சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: எஞ்சியவன் பாடுது உன்னை தான் தெரியுது.
0: அப்படியா? ஏ
1: சூப்பர் பாடல் என்ன.
0: அப்படியா,
1: சோக பாடல் கேட்டாலும் ஒரு கண்ணுல இருந்து ஒரு கண்ணீர் வரணும். அப்பதான் ஒரு அர்த்தம் பண்ணிருக்கும் பாடல்கள்.
0: சரி, எப்பவுமே நாங்க வந்து உங்களை அளவைக்கணும்ன்ற ஆவல் இல்ல.
1: அப்படி இல்ல, சோக பாடல் கேட்க நினைச்சேன். இருந்தாலும் அந்த ஒரு கண்ணுல இருந்து ஒரு கண்ணீர் வெளி வரணும், அப்பதான் இன்ட்ரெஸ்டா இருக்கும்.
0: சரி, அப்படியா? சரி, உங்களோட ஆசையே ஏன் அதை நிராகரிப்பானே. நன்றி நிகழ்ச்சியில் இருந்த மிகிஷா.
1: நன்றி.

நாட்களிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு அன்னதான கந்தனாம். செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தனின்.

0: ஸ்ரீ செல்வ சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
0: தமிழின் சுவாசம் வசந்தம்
3: FM 102.6.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:50. இந்த நேரம் நிகழ்ச்சியின் இறுதி நேராக இணைந்திருப்பது யார்? சுகுமார், வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: எப்படி, ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க.
1: அதுவும் சரியான சந்தோஷம் தான். லைன் கிடைச்சதே பெரிய சந்தோஷம். எந்த நாளும் ட்ரை பண்றது ஆனா கிடைக்காதுமே கிடைச்சிருச்சு. சரியான சந்தோஷம்.
0: சரி, வேலையா இருந்தாலும் கூட நம்ம அதுக்குள்ளயும் அழைப்பை ஏற்படுத்தி ஒரு பாட்டை கேட்டுருவோம், கதைச்சிருவோம். எங்க கிடைக்குது? சரி, என்னைக்கு ஏதோ கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம். நானும் உங்களோட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம்.
1: எல்லா நிகழ்ச்சியிலையும் நான் கேட்கறதுதான். நைட்ல போறது எல்லாம் லைன் கிடைக்காது.
0: நம்ம அழைக்கிற நேரம் கிடைக்குது இல்ல, அப்படியா? சரி சுகுமார், நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: நான் கேட்போம். எங்கட குடும்ப உறவுகளும் மற்றது வசந்த உறவுகளும் உங்களையும் சேர்த்துக்கொண்டு கேட்போமே.
0: நன்றி, நிகழ்ச்சியில் இருந்து மிக்க நன்றி.
1: நன்றி அண்ணா, நன்றி.

ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் ருஃபீனா. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பன் எம் எல் கிருபா. வணக்கினீர்களே.

La Lluna.

0: வசந்தமை FM நேரம் 12:14 நிமிடமாகிற இந்த நேரம் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியின் முதல் சந்தம் மழைப்பில் ஹரோல் சந்திரா இணைந்திருக்கிறார். பேசலாம், வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க ஹரோல்? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம்.
0: சரி, ஓகே. இன்றைய தினமும் காவல் கடமையோட இருக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னா லீவா? விடுமுறை. சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க பாக்கலாம் ஹரோல், அப்புறம் உங்களோட நண்பர்கள் எல்லாம் அப்படி இருக்காங்க நாளைக்கு?

0: பண்ண போற ஐடியா எதுவும் இருக்கா?
1: நண்பர்களை மீட் பண்ணத்தான் வேணும். நேற்று ஒரு எங்களது ஒரு முக்கியமான நண்பர் ஒரு பாட காலமணி அடக்கம் செய்யப்பட்டு சோகத்திலே கொஞ்சம் இருக்கிறோம்.
0: சரி சரி சரி, ஓகே ஹெரோல். அப்புறம் சொல்லுங்க, காவல் கடமையில நீங்க மட்டும்தானா இருக்கிறீங்க இப்ப? நீங்க மட்டும்தான். சரி ஓகே, அடுத்த ஒரு அருமையான பாடல் யாருக்காக டெடிகேட் பண்றீங்கன்னு சொல்லுங்க.
1: யாழ்ப்பாணம் பருத்த துறையில் இருக்கின்ற சியாமலா முரக்கட்டாஞ்சேனை தீபா பாண்டியிருப்பை சேர்ந்த தேவமணி டீச்சர் கமலன் கவராஜா மருதமனை முகமது ரபீக் சார் புட்டுக்கடை புகாரி கல்முனை சஜிவாபுரத்தில் இருக்கின்ற ஈகிள் சவுண்ட் இயக்குனர் லயனல் இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்ற பாண்டியிருப்பை சேர்ந்த பாஸ்கர் நாயகி அனைவரையும் அழைத்துக் கொண்டார்கள்.
0: சரி, அனைவருக்காகவும் ஒரு அருமையான பாடல் கேட்கலாம். நன்றி ஹெரோல் சந்திரா.
1: நன்றி நன்றி.

0: கிறிஸ்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
2: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.

0: கே திரைப்படத்துக்காக பெற்று ஒரு அருமையான பாடல் ஒழித்து ஓய்ந்தது. நேரம் இப்போது 12:27 நிமிடம். சந்தோஷமாக உற்சாகமாக மதிய நிறுவதிகளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் மழைப்பில் வக்திலிருந்து எங்களோடு வந்து கருணா இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம். கருணா, அப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்று உங்களுக்கு விடுமுறை அப்படித்தானே?
1: அப்புறம்
0: சொல்லுங்க கருணா, பாடல்கள் இதுவரை கேட்ட பாடல்கள் பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லுங்க. சரி, அடுத்து ஒரு அருமையான பாடல் ஒழிக்க தயாரா இருக்கு, யாருக்காக கேட்கலாம்னு சொல்லுங்க. ஆமா, எங்களோட பேசுறதுல உங்களுக்கும் மகிழ்ச்சி தானே? நிகழ்ச்சியில இல்ல அத கேக்குறீங்களா? சரி, ரெண்டு பேருமே இல்லாதனால கொஞ்சம் கவலைதான், உண்மையை சொல்லணும். சரி, ஓகே, அடுத்த பாடல் யாருக்காக கருணா? சரி, அனைவருக்காகவும் அடுத்தும் ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழிக்க தயாரா இருக்கு.

புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நடிகரும் தயாரிப்பாளருமான ராஜ்கிரண்.

0: சென்னையின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மதிய நேரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வசந்தத்தின் மதிய நேர குதகலம் நிகழ்ச்சியோடு ரொம்ப உற்சாகமாக இணைந்திருக்கிறோம். நேரம் 12:46. இந்த நேரம் எங்களோடு வந்து ஏறாவூர்ல இருந்து அப்துல் ரசாக் இணைந்திருக்கிறார். பேசலாம், வணக்கம்.
2: மதிய நேரம் அன்பான இனிமையான வணக்கம்.
1: எப்படி இருக்கிறீங்க ரசாக்?
2: சூப்பரா இருக்கேன்.
1: சரி, நானும் நல்லா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா எங்களோட பேசுறீங்க, எங்க திடீர்னு காணாம போயிட்டீங்க? இப்பதான் செய்து எடுத்திருக்கீங்க போல இருக்கு. உறவுகள் சொந்தங்கள் எல்லாம் அப்படி இருக்காங்க ஊர்ல, ஏறாவூர்ல
2: எல்லாரும் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்காங்க.
1: ஓகே, சிறப்பு. அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம் ரசாக்?
2: ஏறாவூர் என்னுடைய குடும்ப உறவுகள் சொந்தங்கள் எல்லோருக்காகவும், மற்றும் கரைத்தீவு கனிகா மச்சானுக்காகவும், அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும், எனக்காகவும், மதிய நேரம் குதூகலம் கேட்டுக்கொண்டிருக்கும் வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்காகவும் பாடல் கேட்போம் ருபினா.
1: சரி, அனைவருக்காகவும் பாடல் கேட்கலாம். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்க ரசாக். நன்றி
2: நன்றி நன்றி, வணக்கம்.

0: 2.8 வசந்தம் FM வழித்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: இங்கு மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: கணவனின் தாக்குதலுக்கு இலக்காகி மனைவி உயிரிழந்த சம்பவம் ஒன்று இன்று காலை தலைமன்னார் பகுதியில் பதிவாகியுள்ளது. கணவன் தனது மனைவியை கத்தியால் கொடூரமாக தாக்கிய நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார். உயிரிழந்த பெண் 2 பிள்ளைகளின் தாய் என தெரிய வருகிறது. இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய உயிரிழந்த பெண்ணின் கணவர் தலைமன்னார் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். வெண்ணப்பூவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் மிதிவண்டியை செலுத்திய ஒருவர் ரயிலில் மோதி உயிரிழந்துள்ளார். கொழும்பிலிருந்து பொத்தளம் நோக்கி பயணித்த ரயிலில் மோதியே அவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் குளியாப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த 57 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவரே உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் வெண்ணப்பூவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள அரசு வைத்தியசாலையொன்றில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ விபத்தில் 15 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த வைத்தியசாலையின் மகப்பேற்று பிரிவிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. பராமரிப்பு அறையில் பொருத்தப்பட்டிருந்த குளிரூட்டி திடீரென வெடித்தமையே தீப்பரவல் ஏற்படுவதற்கான காரணம் என தெரிவிக்கப்படுகிறது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
4: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத். இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய திருவிழாக்கள் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டால் பருத்தத்துறை யாழ்ப்பாணத்தை இணைக்கின்ற பெரும் போக்குவரத்து வீதி நெரிசல்களினாலே அந்த பாதைகள் பூட்டப்பட்டிருக்கும். நடந்து அடியார்கள் பாதடிகளின்றி ஆலயத்தை சென்றடைகின்ற ஒரு சிறப்பு அம்சம் இருக்கிறது. ஏனெனில் ஆலய வளாகத்திலே பாதணிகளோடு நடமாடுவது முற்றிலும் அங்கே தடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதிகாலை பொழுதிலே நாங்கள் பார்க்கின்ற ஒரு அருமையான காட்சி, நித்தமும் நல்லூருக்கு செல்பவர்களுக்கு தெரியும், திருப்பள்ளி எழுச்சி பூஜை இடம்பெறுகிற வேளை அங்கே சிறப்பாக ஒரு நல்லூரிலே இந்த திருவிழா காலங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியது அங்க பிரச்சனம் செய்கின்ற அடியவர்களை, ஆணடியவர்களை நிறை நிறையாக காலை பொழுதிலே பிரம்ம முகூர்த்தத்திலே அங்க பிரதட்சணம் செய்கிற பெரும் பெரும் நிறைய பக்தர்களை நாங்கள் இந்த நல்லூரிலே தான் கண்டுகொள்ள முடியும். அவ்வளவு ஒரு சிறப்பம்சம் இந்த ஆலயத்திலும் நாங்கள் கண்டுகொள்ள முடியாது. பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தாங்களாக குழுமமாக குழுமமாக வருக தந்து அந்த நல்லூர் ஆலயத்தினுடைய அந்த மண் விண்மண பரப்பிலே அங்க பிரதட்சணம் செய்கிற ஒரு காட்சி, ஒரு தனித்துவமான காட்சியாக இருக்கிறது. எனவே முருகனுக்கு அரோகரா, நல்லூர் கந்தனுக்கு அரோகரா என்று காலை பொழுதிலே பக்திமயமான ஒரு சூழலை நல்லூர் ஆலய சூழலிலே நாங்கள் கண்டு கழித்து ஆனந்தம் கொள்வது நல்லூருக்குத்தான் ஒரு தனித்துவமானது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, 13.

நீங்களும் தொடர்ச்சியாக எங்களுக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். 0112 75 00 1 0112 75 111 அதே போல எங்களுக்கு லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற சொந்தங்கள் உடனே எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் உற்சாகமாக தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம்.

0: சரி, ஏழுமலை திருமணத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து போய்ந்தது. இந்த நேரம் அழைப்பில் சின்ன தம்பி பாதுக்கையிலிருந்து எடுத்திருக்கிறார். பேசலாம். வணக்கம்.
1: அங்குள்ள சகோதரிக்கு இனிய மதிய வணக்கம். நான் பாதுக்கை சின்ன தம்பி. சகோதரி,
0: நல்லா இருக்கிறீங்களா? சின்ன தம்பி,
1: நான் நல்ல சுகமாக இருக்கின்றேன். சகோதரி, நீங்கள் நல்ல சுகமா இருக்கின்றீர்களா?
0: நானும் நல்லா இருக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க, பெரிய தம்பி எப்படி இருக்கிறாரு, சௌக்கியமா?
1: உழைக்கிறீங்க.
0: சரி, ஓகே, சந்தோஷம். அப்புறம் சொல்லுங்க சிறுத்தம்பி, அடுத்த ஒரு அருமையான பாடல் யாருக்காக?
1: இந்த பாடலை நிதிக்கலா ஜொல சொல்லியில் இருக்கும் எனது அன்பு மனைவி பூமிகா சின்னத்தம்பி, நித்திய பிரபா சிறீதரன், சாரங்க பிரபா அபிசரன், கிஷான பிரபா நாகேந்திரன், ஜொலசோல தேரடீசன் ரவிச்சந்திரன், சலூன் ராஜசுலோசனா, தேகராஜா கவிதா மற்றும் அல்வாத்துல உமாச்சந்திரன், வகத்தோட்டம் சின்னியா மகாதேவன், திகழ ரமணி திலிப்சன், மல்லிகா மற்றும் மட்டக்களப்பு அமிர்தவல்லிபுரம், விஜயகுமார் அதிபர், திரவணன், விஜயசனன், ரத்தனா தர்சனா மற்றும் பகுடாவெளி அழகுசுந்தரம், ஜலலட்சுமி, திங்கல ராஜலட்சுமி, அன்பு தம்பி வசந்தகுமார், தேவாகம் பாதுக்க துரைராஜ், தேவகலா, எட்டியாந்தட்டு ஆட்டோ விஸ்வநாதன், புறக்காப்பெண்மை சொக்கலிங்கம் முத்துக்குமாரி, பருத்தித்துறை அருள்மொழி, நவலப்பிடி என்ற அன்பு அக்கா ஜெமிலா சித்திக் லுகா, தம்புள்ள சுப்பயாதா, நாகத்தன ஐயா துறை சம்பகநாதன், எட்டியாந்தட்டு சிவாஜி அதிபர்கள், நண்பர்கள், நண்பர்கள் அனைவரும் சேர்த்து
0: நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு சுபஹிட் பாடல் ஒலிக்க வருகின்றது. திருமலை திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அட்டகாசமான பாடல்.
2: மலையாள பகவதி, மலையாள பகவதி, மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய், தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலைச்சிருக்க, ஜக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

0: மலேக மண்ணில் 102.6 வசந்தம் FM. பிரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட்.
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
3: மெல்வா கியூஎஸ்டி குவாலிட்டியால தான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு கியூஎஸ்டி கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
4: அனுசரணை. கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.

0: வல்லவன் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து வைத்திருக்கின்றது. மதிய நிறுவனங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 1:37 நிமிடம். இந்த நேரம் அப்துல் மஜீத் அழைப்பில். வணக்கம்.
1: அன்பான இனிய மதிய வணக்கம் சுமினா மேடம், நான் கம்பால இருந்து அப்துல் மஜீத் பேசுறேன். எப்படி மேடம், சுகமா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன் மேடம். கம்பால நல்ல மழை மேடம்,
0: ரொம்ப மழையா இருக்கு. நீங்க அங்க இருந்தா கண்டிப்பா மழை வரும், ஏன்னா நல்லவங்க இருக்கிற இடத்துல தான் அதிகமா மழை வருமா.
1: நாளைக்கு
0: வருவாங்க.
1: செய்யறவங்களுக்கு தெரியும் கஷ்டம்,
0: உண்மைதான். ஓகே மஜித், அடுத்த பாடல் யாருக்காகன்னு சொல்லுங்க.
1: இந்த பாடலை கேட்பதற்கு மேடம் தோப்பூர் அன்பான ஆசிரியர் ஹனிபா சார், தோப்பூர் செல்வனார் இருக்கும் தம்பி மொய்டீன், கொழும்பு பயனாளிக்கு மும்தாஜ் பேகம், அவரது கணவர் முகமது செல்ல மானுக்காவும், மாவனல்லை சகோதரி நிதா குடும்பத்துக்கும், சகோதரி பரிசுத்துறை சிரிப்புக்கு சொந்தக்கார் அருள்மொழிக்காவும், புல்மோட்டை சைக்கை கடை கபூர் இவர் அனைவரையும் சேர்த்துக்கொண்டு, உங்களையும் சேர்த்துக்கொண்டு, எல்லோரையும் சேர்த்துக்கொண்டு கேட்போம் மேடம். வாய்ப்பு தந்ததுக்கு உங்களுக்கு நன்றி, வணக்கம் மேடம்.
0: நன்றி மஜித்.
1: நான்

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கார் நடிகர் பாடகரான அதே நேரத்தில் தயாரிப்பாளருமான ராஜ்கிரண்.

0: மாலையின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: சூப்பரான பாடல்களோடு உற்சாகமாக மத்திய நெருக்குதலும் நிகழ்ச்சியோடு அட்டகாசமாக இணைந்திருக்கிறோம். வசந்த மெஃபம் நேரமி போது 1:48 இந்த நேரம் மழைப்பே தோப்புவ பக்கம் போயிட்டு வரலாம். அங்கிருந்து எங்களோட ஈடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஈடன்.
2: வணக்கம். தோப்பு கொச்சி கடையில் இருந்து ஈடன், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கிறீங்க ஈடன்?
2: நானும் நல்லா இருக்கிறேன். அருமையான பாடல்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப ரொம்ப நன்றி. சாப்பிட்டீங்களா மதியம்?
2: இப்பதான் சாப்பிட்டேன்.
1: இப்பதான் சாப்பிட்டீங்க, எடுத்த உடனே லைன் கிடைச்சிட்டு? அப்படியா?
2: சொல்லுங்க.
1: அவர் வந்து கொஞ்சம் வெளியில போயிருக்கிறார், நாளைக்கு வருவார் நிகழ்ச்சிக்கு. சரியா?
2: சரி
1: சரி. ஓகே ஈடன், யாருக்காக பாடல்? அடுத்த பாடல்
2: ஆதித்யா அமிந்து ரமிந்து ஜெமாயா ரொசலகம குசல்ராஜ கொண்டு வேண்டன் ஆட்டோ விஸ்வநாதன் வந்த வசந்தகுமார் பலிமட செல்வராம் பத்தல் ஐயா கண்ணுஜஹான். இந்த நேரத்துல வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்காகவும், எல்லாருக்காகவும் கேட்போம், உங்களுக்காகவும் கேட்போம். நன்றி,
1: ரொம்ப ரொம்ப நன்றி ஈடன் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.

0: சமயத்தில் வசந்தம் FM வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: காங்கேசன் துறை முதல் மன்னாரூடாக புத்தளம் வரையிலான பகுதிகளிலும், ஹம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையிலான கடற்பகுதிகளிலும் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கடற்பிரதேசங்களில் காற்றின் வேகமானது மணித்தி அளத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் குறித்த பிரதேசங்களில் உள்ள மக்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அம்பலாங்குட நகரில் விடுதியொன்றிலிருந்து ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சடலமாக மீட்கப்பட்டவர் அம்பலாங்குட மகா பன்சல பகுதியில் உள்ள 67 வயதுடைய நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் பென்தொட்ட சுற்றுலா விடுதியொன்றில் உணவு தயாரிப்பாளர் எனவும் தெரிய வருகிறது. சிதைவடைந்த நிலையில் சடலம் மீட்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை அம்பலாங்குட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
3: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
4: இந்தியாவின் தமிழக மாநிலத்தில் 3.4 லட்சம் முச்சக்கர வண்டிகளுக்கான புதிய கட்டணத்தை நிறைவு செய்யும் நோக்கில் நாளைய தினம் 2வது முறையாகவும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளது. தமிழகத்தில் இயக்கப்படும் முச்சக்கர வண்டிகளுக்கான புதிய கட்டணத்தை நிர்ணயிப்பது தொடர்பாக கடந்த ஜூலை 9ஆம் தேதியும் சென்னையில் 1ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருந்தது. இதில் 30க்கும் மேற்பட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் பங்கேற்றிருந்தனர். தொழிற்சங்கங்கள் தரப்பில் குறைந்தபட்ச கட்டணத்தை 70 ரூபாவாக உயர்த்துமாறு இதன்போது வலியுறுத்தப்பட்டது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
6: நிமிர்ந்த

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகனை எதற்காக கந்தன் என்று அழைக்கிறார்கள்? கந்து என்றால் யானைகள் கட்டும் தறி என்று அர்த்தம். அப்படி ஆன்மாக்களை ஒன்றாக கட்டி வைத்திருப்பவன், ஆதலால் இவன் கந்தன் என்று அழைக்கப்படுகிறான். கந்து என்றால் நடுவில் இருப்பவன் என்று கூட ஒரு பொருள் சொல்கிறார்கள். சிவபெருமானுக்கும் உமையம்மைக்கும் நடுவிலே இருப்பதால் அவன் கந்தன். அப்படி மூவரும் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற அந்த திருக்கோலத்திற்கு கூட சோமாஸ்கந்தன் என்கின்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது. சிவபெருமானுடைய 64 மூர்த்தங்களுக்குள்ளே சோமாஸ்கந்த மூர்த்தம் ஒரு மூர்த்தம். இன்றைக்கு பலரும் சோமாஸ்கந்தன் என்பதை எழுத்துப்பிழை விட்டு எழுதுகிறார்கள். சோவன்னா மாவன்னா என்று வர வேண்டும். பலர் சோவன்னா மானா போட்டு சோமஸ்கந்தன் என்று எழுதிவிடுகிறார்கள். அது தவறு. சோமாஸ்கந்தன், சோ என்பது சக என்பதனுடைய திரிவு. சக உமா ஸ்கந்தன், இறைவன் ஆண்டவன் சிவபெருமான் உமையம்மையோடும் முருகப்பெருமானோடும் சேர்ந்திருக்கின்ற மூர்த்தம் தான் சோமாஸ்கந்தன்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: அழைப்பில் இந்த மனத்தீரத்தை முதல் நேராக நிஜாம் வணக்கம்.
1: வணக்கம். எப்படி
0: சந்தோஷமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா?
1: ஆமா, சந்தோஷமா இருக்கிறோம். நல்லா இருக்கோம். நீங்க சந்தோஷம்? நல்லா இருக்கிறீங்களா?
0: நானும் நல்லா இருக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. அப்புறம் சொல்லுங்க, இன்னைக்கு உங்க வீட்ல இருக்கீங்களா? வேலையா? வெளியில இருக்கீங்களா?
1: நாங்க இந்த கடையில தான் வேலை இருக்கோம்.
0: கடையில
1: காலையில 9 மணிக்கு வருவோம். 9 மணிக்கு கடையை சாத்திடுவோம்.
0: ஓகே, அப்புறம் சொல்லுங்க பாக்கலாம். இன்றைய பொழுது பிசினஸ் எல்லாம் அப்படி இருக்கு நிசா கடையில?
1: இன்னைக்கு கொஞ்சம் நல்லா நல்ல மக்கள்
0: நல்லா. சரி, ஓகே. இனி வரும் காலங்களையும் உங்களோட பிசினஸ் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கணும். சரியா?
1: உங்களுக்காகவும் எனக்காகவும் வசிக்கிற என்னுடைய அன்பு தங்கச்சி வசந்தம் சொந்தம் அனைவருக்காக. நீங்க சாப்பிட்டீங்களா?
0: நானும்
1: இனிதான். நீங்க எங்களுக்காக கஷ்டப்படுறவங்க.
0: அப்படியெல்லாம் இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. உங்களோட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. சரியா?
1: அப்படியா?
0: ஓகே நிசாம், எல்லோருக்காக நான் பாடல் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.
0: சரி, இதே போல சொந்தங்களை நீங்களும் நிகழ்ச்சியோடு இருந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா தொடர்ச்சியாக எங்களுக்கு நீங்க அழைப்பு ஏற்படுத்துங்கள். 0121-75-0012-0121-115-111 க்கு கால் பண்ணுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

மலேக மண்ணில் 102.6 வசந்தம் FM.

0: வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: பருத்தித்துறை பக்கம் எப்படி இருக்கு?
1: சந்தோஷம்.
0: அப்புறம் சொல்லுங்க, பாடல் யாருக்காக கேட்கலாம்?
1: உங்களுக்காகவும் நந்தகுமாரம்மா, தோமனரண்டி, ரெண்டு ராணியக்கா, ராஜலட்சுமா, சாந்தி கோவிந்தராஜன், பாலை சிறுபம்மா, முந்தாஜ் பேகம், கண்டுவன் சவுந்தலாக்கா, மேகலா, கலா, குமுதினி, விஜிதா, சரோசினி, சனிபா, ரகுமா, ஸ்ரீமுரண்ணா, வடிவலண்ணா, அந்த விஸ்வநாதன், ஈதனண்ணா, அப்துல் மஜீத், சாயம்குமார், வசந்தகுமார், மொகதீன், பாலோசிண்ட தம்பி, அளவட்டி அளவட்டி செந்தி, லிங்கிரிய ரவி, அளவு சுந்தரமண்ணா, மன்சுப் வாசனண்ணா, இல்லா இருக்காம். எனக்கு இந்த பாடல், இன்னிசை பாடி வரும்
0: சரி, அந்த பாடல் தர முயற்சி செய்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி எனது கொண்டமைக்கு அருள்மொழி.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: ஒரு சூப்பரான ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் இப்போது 2:47 நிமிடமாகிற நேரம். இந்த நேரம் எட்டியாந்தோட்ட பனாவத்தியிலிருந்து சரோஜினி அழைப்புல வெயிட் பண்றாங்க. பேசலாம். வணக்கம்.
2: அன்பான மதிய நேரம். வணக்கம்.
1: சந்தோஷமான வணக்கம். எப்படி இருக்கீங்க சரோஜினி?
2: நல்லா இருக்குமே மேடம். நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நானும் நல்லா இருக்கிறேன். பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருந்துச்சா நிகழ்ச்சியில?
2: நல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்ல பாடல்.
1: சரி ஓகே. சாப்பிட்டீங்களா?
2: அவர்களுக்கும் அவரது அன்பு கணவருக்கும் செல்ல குழந்தைக்கும் அவரது உற்றார் உறவினர்களுக்கும் பாடல் உண்டு தாருங்க.
1: சரி, அவங்களுக்காக மட்டும், அவங்க ஃபேமிலிக்காக மட்டும் பாடல் டெடிகேட் பண்றீங்க?
2: விசேஷமான
1: நாள் தானே. சரி சரி ஓகே ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றி சரோஜினி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.

ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்தும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஜி ஆர் மற்றும் ஆனந்தி இருவரும் தயாராக விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மாநிலமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நாட்டின் பல மாகாணங்களில் நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக 84,000 அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 26,457 குடும்பங்களைச் சேர்ந்த 84,545 பேர் இந்த வறட்சியான வானிலையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதே நேரம் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த 22 பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள 24,144 குடும்பங்களுக்கு குடிநீர் விநியோகிக்கும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. புங்குடுதீவு கடற்கரையில் உருகுலைந்த நிலையில் சடலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இன்று காலை கடற்றொழிற்கு சென்றவர்கள் குறித்த சடலத்தைக் கண்டு ஊர்காவல்துறை போலீசாருக்கு தகவல் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சடலம் இதுவரை அடையாளம் காணப்படாத நிலையில் போலீசார் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
3: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
4: ஹோமோஸ் ஜலசந்தி வழியில் ஈரான் வைத்திருந்த கண்ணி வெடிகள் அனைத்தையும் அமெரிக்க கடற்படை அகற்றிவிட்டதாக அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மீண்டும் கண்ணி வெடிகளை பொருத்தும் கப்பல்கள் உடனடியாக அழிக்கப்படும் என்றும் டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை தொடர்ந்தும் தோல்வியடைந்து வரும் நிலையில் அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளையும் விதித்துள்ளது. மேலும் ஈரானுடன் தொடர்பை பேணும் நாடுகள் தனிமைப்படுத்தப்படும் என்றும் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: நாட்களிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல், நிமிர்ந்த நடை.

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: அசுரர்களுடைய குருவாகிய சுக்கராச்சாரியாருடைய வழிபடுத்தலிலே சூரபன்மன் தவம் செய்கிறான். சிவபெருமானை நினைத்து தவம் செய்கிறான். சூரபன்மனுடைய தவத்திற்கு இறங்கி சிவபெருமான் 1008 அண்டங்களை 108 யுகங்களுக்கு ஆளுகின்ற வரத்தை கொடுத்திருக்க, அந்த வரங்களை எல்லாம் பெற்றவன் தேவர்களை வருத்தினான். அப்பொழுதுதான் இறை வழிபாட்டாலே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதிக்கிறான் உலகம் உய்ய. அப்படி வந்துதித்திருக்க கூடிய முருகப்பெருமானையே எதிர்க்கின்ற அளவிற்கு சூரபன்மன் துணிகிறான் என்றால், அந்த தவத்தினால் பெற்றிருக்க கூடிய அந்த நன்றியை இவன் மறந்தான். சிவபெருமான் கொடுத்த வரங்களை மறந்தான். எனவேதான் வள்ளுவப்பெருந்தகையார் அழகாக குறிப்பிடுகிறார், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்ன்றி கொன்ற மகர்க்கு என்கிறார். செய்ன்றியை கொன்றான் சூரபன்மன். இதனால்தான் அவன் குடியோடு கெட்டு போனான். ஈற்றிலே முருகப்பெருமானை பணிந்ததனால் அவன் வாழ்வு பெறுகிறான். தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலே தொல்கதி அடைவர் என்று கூட இதனை சுட்டிக்காட்டுவார் கச்சியப்பர். ஆக நன்றியுடையவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற செய்தியை இந்த கதையின் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு
3: 076-76-7676.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். என்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் ஆனந்தி.
1: வணக்கம் சியார் நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். தொடர்ந்து 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. அதே நேரம் எங்கிருந்தாலும் உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasantham.fm.lk என்ற இணையதளத்தின் ஊடாகவும் நிகழ்ச்சியை கேட்டு மகிழவும் முடியும்.
0: 102.6 102.8 வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். நல்ல பல பாடல்களும் கொண்டு வந்திருக்கிறோம். நிறைய பாடல்களை நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம். உங்க வசந்தத்தை டியூன் பண்ணுங்க. விடுமுறை நாள் அப்படிங்கறதுனால நிறைய இடங்களுக்கு போயிருக்க மாட்டீங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் இல்லையா. அதனால வீட்டுல இருப்பீங்க, ரொம்ப சத்தமா டியூன் பண்ணி கேட்கலாம். ஆனந்தி விடுமுறைக்கு வீட்டை போலியா?
1: இது ஒரு நல்ல
0: வாராக்கள் நீங்க தான். நாங்களும் எப்படா லீவு கிடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு லீவ ஃபில் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனா என்ன செய்யற, 4 நாள் விடுமுறை பாருங்களேன். அந்த விடுமுறை அனுபவிக்கிறவனுக்கு வாழ்க்கை தான்.
1: உண்மைதான்.
0: சரி, ஓகே, சந்தோஷமாக அந்த விடுமுறைகள் நல்லபடி அமையட்டும். ஸோ உள்நாட்டில் வெளிநாட்டில் எங்களை சுற்றி என்னெல்லாம் நடக்குங்கிற அப்டேட்டை நீங்கள் வசந்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இணைந்து கேட்டுக்கொண்டு இருக்க போறீங்க.
1: அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாச்சியா, நேற்று வந்து நாடளாவ ரீதியில் வந்து போலீசார் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கைகளில் வந்து 490 சந்தேக நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்காங்க. நேற்று இடம்பெற்ற இந்த நடவடிக்கையின் போது 26,868 பேர் வந்து இந்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கு. இதன் போது குற்ற செயல்களுடன் நேரடியாக தொடர்புடையவர்கள் என அடையாளம் காணப்பட்ட 24 சந்தேக நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் 228 பிடியாணை பிரிக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களும் மற்றும் 148 திறந்த பிடியாணை பிடிக்கப்பட்ட சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கு.
0: சரி, ஓகே, 4 நாள் விடுமுறை இல்லையா, 3 நாள் விடுமுறை, அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் வேலை நாள். அதுக்கும் இப்ப நிறைய பேர் லீவ் போட்டுட்டு சனி ஞாயிறு,
1: இது யாருக்கு சொல்ற மாதிரி இருக்கு,
0: எல்லாம் கவர் பண்ணிட்டு இப்போ இங்க கிளம்புல இருக்கிற மேக்சிமம் 99% மக்கள் வந்துட்டு கிளம்புலதான் இருக்கிறாங்க வெளியூரை சேர்ந்தவங்க. அப்போ இன்னைக்கு மார்னிங்ல இருந்து நேற்று நைட்ல இருந்து எல்லாருமே, அதாவது அவங்கள பொட்டி படிக்கையெல்லாம் கட்டிட்டு வெளியேறிட்டாங்க நினைக்கிறேன். அதிவேக நெடுஞ்சாலையில இந்த விடுமுறையை முன்னிட்டு அதிவேக நெடுஞ்சாலையில பல வெளியேறும் இடங்களில் தற்போது கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை வெளியிட்ட அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் மத்திய அதிவேக நெடுஞ்சாலை ஆகியவற்றில் பல இடங்களில் தான் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா எல்லாரும் ஊருக்கு போறாங்களே, அதுதான் முக்கிய காரணமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, மீரிக்கம நுழைவு இடம் அதே போல எக்கப்பிட்டிய போன்ற பகுதிகளெல்லாம் கொஞ்சம் வாகன நெரிசல் அதிகமாகத்தான் இருக்கிறது.
1: அதே நேரம் அடமன் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் வந்து சிறுமி ஒருவர் வந்து உயிரிழந்திருக்காரு. இந்த விபத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நேற்று மாலை வந்து அடம்பன் காவல்துறை பிரிவிற்கு உட்பட்ட விடுத்தல் தீவு 10 பிரிவின் கிளையில் வீதியில் வந்து தான் இந்த விபத்து வந்து இடம்பெற்றிருக்கு. இவ்வாறு உயிரிழந்தவர் வந்து விடுத்தல் தீவு பகுதியை சேர்ந்த 7 வயதுடைய சிறுமி எனவும் தெரிய வந்திருக்கு.
0: இப்ப மத்திய கிழக்கு மோதல் முடிவுக்கு வார மாதிரி தெரியல. ஆனாலும் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட QR அடிப்படையிலான எரிபொருள் விநியோக முறை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்த ஒரு விஷயம். எனவே மத்திய கிழக்கு நெருக்கடி ஹார்முஸ் நீர்நிலையில் நிலவும் நிச்சயமற்ற தன்மை உலகளாவிய ரீதியில் எரிபொருள் நில விலைகளிலும் விநியோகத்திலும் தொடர்ந்தும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது தானே. ஸோ அதனால் வந்துட்டு இந்த QR முறை இன் அமலாக்கம் மற்றும் எரிபொருளினுடைய விலை அதிகரிப்புக்கு பின்னர் எரிபொருள் நுகர்வு அளவு மட்டும் குறைந்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த இன்னும் சில காலங்களுக்கு இந்த QR முறை நடைமுறையில் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. மத்திய கிழக்கில் இடம்பெறுகிற இந்த ஹார்முஸ் பிரச்சனை முடிவுக்கு வந்தா இங்க QR முடிவுக்கு வரும். ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இருப்போமா?
1: இருக்கலாமே.
0: பாட்டு கேவம் என்ன

0: சொன்னதெல்லாம் நடக்கும்.
1: மரியான் திரைப்படத்திற்காக ஏஆர் ரஹ்மான் இனிசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு இணைந்திருக்கீங்க.
0: நெருபூன்று மணி 21 நிமிடம்.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
3: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
4: பாதுகாப்பான பயணத்திற்கு
2: காற்றலையில் முதல்வன் காற்றலையில் முதல்வன் முதல்வன் வசந்தம் FM.

0: தமிழ் கூத்து திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல். அடியே அழகே.
1: யாரு?
0: சும்மா பொதுவா சொல்றது.
1: என்ன மட்டும்தான் பொதுப்பு?
0: இல்ல இல்ல இல்ல, அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் நான் போய் சொல்ல விரும்பல.
1: உண்மையே சொன்னா சரி தானே, எதுக்கு போய் சொல்லணும்?
0: சரியா, அதனால ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்ததின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம்.
1: பேசிட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறோம். கூட இணைந்திருக்கலாம். 5 மணி வரைக்கும் நாங்க உங்க கூட இணைந்திருப்போம். 102.6 102.8 வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். நேரம் 3:27 கொண்டிருக்கிறது. இந்த குழந்தைகளுக்கு தொலைபேசிகளை அழுது அழுதுட்டாங்கன்னு சொல்லி சொன்னா டக்குண்டு ஓடி போயிட்டு அம்மாரோ அக்கா யாரா இருந்தாலும் சரி அவங்கள அழுகைய நிப்பாட்ட முடியாது
0: தானே.
1: அது கொடுத்தா அவங்க ரொம்ப சைலண்ட் ஆயிடுவாங்க. நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். பாக்குறது சில விஷயங்கள் பாக்குறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்துட்டு குழந்தைகளுக்கு இந்த தொலைபேசிகள் வழங்குறதுனால வந்துட்டு அவர்களுடைய கண் பார்வை மற்றும் பேச்சு திறன் கடுமையாக பாதிக்கப்படுவதாக விஷயோட வைத்திய நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நாட்டில் இருக்கிற குழந்தைகள் எதிர்காலத்தினுடைய சந்ததிகள் இல்லையா, அவங்களுடைய கனவுகள் எக்கச்சக்கமாக மிகப்பெரிய கனவுகளாக இருக்கும். எங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன கனவா இருந்தது, இப்ப கனவு அப்படின்னா தூக்கம் வந்தா தான் அந்த கனவு வரும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனந்திக்கெல்லாம் பெரிய கனவு இருக்குதானே?
0: எனக்கு இருக்கு.
1: அப்போ அந்த பிள்ளைகளினுடைய பேச்சு திறன் பாதிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதிக தொலைபேசி பாவனைகளை கொடுக்கறதுனால நீங்க அது மட்டுமல்ல அவங்களுக்கு தலைவலி பாய்ந்தி அதே போல உடல் ரீதியான நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா. சில நேரங்கள் அவங்களே அறியாம அவங்க வந்துட்டு எந்த வித ஒரு ஆற்றலும் இல்லாம

0: மன நோய்க்கு கூட ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஒரு போதை தான். அதனால குழந்தைகளை வந்துட்டு விளையாட விடுங்க, ஆரோக்கியமான உணவுகளை கொடுங்க, ஆரோக்கியமான குடிநீரை கொடுங்க, இளநீர் அதே போல ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை கொடுங்க, இந்த குளிர்பானங்களை கொடுப்பதையும் தவிர்த்து கொள்ளுங்க. இந்த விதிகளை நாங்கள் வெயிலுக்கு அதிகமாக அழைத்து செல்வதையும் தவிர்த்து விடுங்க. எனவே ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்துக்கு அவங்கள உட்படுத்துங்க.
1: இப்ப பாத்தீங்கன்னா ஜிஆர், ஒருத்தவங்கள இப்படியும் பழி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விடயம் நடந்திருக்கேங்க அப்படின்னு சொல்லி
0: பெரிய சம்பவம் நடந்திருக்கு.
1: ஒருநையில் இடம்பெற்ற அசிட் தாக்குதல், சரியா, 29 வயதுடைய பெண் ஒருவர் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க. படுகாயம் அடைந்த பெண் வந்து இப்போது ஒருணி மாவட்டத்தில் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்காங்க. இருதரப்பினரும் ஏற்பட்ட வாய் தகராறு முற்றிய காரணமாக ஏற்பட்ட மோதலின் விளைவாக வந்து இந்த அசிட் தாக்குதல் வந்து நடந்திருக்கு, சரியா. இருவருக்கும் வந்து வாய் தகராறு ஏற்பட்டிருக்கு, சரியா. எனவே இந்த சம்பவத்தின் போது வந்து தாக்கப்பட்ட நபர், சரியா, நீ என்ன அடிச்சா நானும் உன்னை திருப்பி அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காரு, பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி எசிட் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போயிருந்த நேரம் வந்து அந்த நபர் வீட்டுல இல்லாத காரணத்தினால என்னையே உன்னுடைய ஹஸ்பண்ட் அடிச்சிட்டாரே, உன்ன நான் பழி வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மனைவி மேல வந்து இந்த எசிட்டை வந்து அடிச்சிருக்காரு.
0: பாரதூரமான செயல். ஒரு பிரச்சனைன்னா பேசி திருங்கப்பா, இல்லைன்னு சொன்னா அந்த பிரச்சனைக்குரியவங்க கிட்ட ஏதாவது பேசி தீர்த்து அவங்களோட முடிச்சுக்கோங்க. ஏன் மத்தவங்களே தாக்கிட்டு போறீங்கன்னு, இது இது ரொம்ப பெரிய பிரச்சனை. யாரோ செஞ்ச தப்புக்கு யாரோ அனுபவிக்கிறது, இதுக்கு ஒரு பெரிய ஒரு பழமொழியே இருக்கு. சரி, நாங்க இப்ப பாட்டு கேட்கலாம். தீனா திரைப்படத்துக்காக வருகிறது, நல்ல பாடம்.

0: தொடாமல் தொட்டு செல்லும் தென்றல். எங்கேயாவது ஃபீல் பண்ணிருக்கிறீங்களா?
1: நிறைய தடவை ஃபீல் பண்ணது உண்டு. தீனா படத்துல இருந்த அரிகர் இந்த பாடலை ரொம்பவுமே அழகா பாடியிருப்பாரு.
2: சரி, நேரம் 3:36.
3: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
4: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
3: வசந்தம் FM அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தன.

0: ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 திகதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
0: சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்.

0: ஆனாலும் இந்த மயக் ஆகாது.
1: அப்படியா? ஓகே, 10 என்றதுக்குள்ள
0: அது ஆடி முடிச்சிட்டீங்களே. சரி, நல்ல பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது 102.6 102.8 வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறேன். நாங்கள் ரெண்டு பேரும் 5 மணி வரைக்கும் உங்களோட இணைந்திருப்போம்.
1: அப்புறம்
0: அப்புறம் என்ன கதை?
1: இப்போ பார்த்தீங்கன்னா
0: கதைதான் கேட்கணும்.
1: இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விடயம், சரியா? கம்பகாவில் பியகம பகுதியில் வந்து அலங்கார பொருட்கள் தயாரிக்கும் தனியார் நிறுவனத்தின் ஊழியர் ஒருவர், சரியா, திருமணங்களுக்கு செய்வதாக கூறி பெண் ஊழியர்களிடம் இருந்து தங்க நகைகளை அடகு வைத்து மோசடி செய்திருக்க குற்றச்சாட்டில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு, சரியா? தன்னோடு பணிபுரியும் பெண்கள் ஊழியர்களிடம் இருந்து திருமணங்களுக்காக செய்வதாக கூறி 25 லட்சம் சரியா மதிப்புடைய தங்க நகைகளை வந்து சந்தேக நபர் வந்து பெற்றிருக்காரு. இது தொடர்பாக இதுவரைக்கும் 5 பெண் ஊழியர்கள் வந்து முறைப்பாடும் செய்திருக்காங்க, சரியா? இவரிடம் இருந்து பெறப்பட்ட தங்க நகைகள் வந்து கடுவல மற்றும் பியகம பண்டாரவத்தையில் உள்ள தங்க நகை அடகு கடைகளில் அடகு வைப்பதாகவும் தெரிய வந்திருக்கு.
0: அது மட்டும் இல்ல, அவரை விட்டு என்ன பண்ணிருக்கிறேன்னா அந்த பணத்தை கொண்டு அவரை விட்ட வந்து
1: அழகுபடுத்தி அழகான பொருட்கள் எல்லாம் வாங்கி போட்டு, உபயோக பொருட்கள் எல்லாம் வாங்கி போட்டு இன்னும் நிறைய வேலை செஞ்சிருக்காரு வீட்டுல. ஆனா கடைசி வச்சும் அந்த 5 பெண்களையும் கல்யாணம் கட்டவில்லை.
0: பாருங்களேன், ஒருத்தர்கிட்டே மாதிரினா பரவாயில்லை.
1: இப்போதைக்கு 5 பெண்கள், சரியா? இன்னும் எத்தனை வரும்னு தெரியல, இனிதான் பாக்கணும்.
0: உஷாரா இருங்க, ஏன் குடுக்கீங்க? பெண்களுக்கு பெண்கள் குடுங்க, ஆண்களுக்கு பெண்கள் குடுக்கறதுனால
1: இல்லாட்டி ஆண்கள் கிட்ட இருந்து பெண்கள் வாங்குங்க.
0: வாங்க, சரி, ஓகே. நாங்க பதில பக்கம் போறோம். மிகப்பெரிய ஒரு கனவு, எல்லாருடைய கனவும் நினைவாக கூடிய ஒரு நாள் தான் வருகின்ற 28ஆம் தேதி இடம்பெற இருக்கிறது. கௌரவ ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தலைமையில் மிகவும் பிரம்மாண்ட முறையில் இடம்பெற இருக்கிறது கபரகல மக்களுக்காக. 28ஆம் தேதி வீடுகள் கையளிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 2023 மார்ச் 19 அன்பு ஏற்பட்ட மண் சரிவுகளால் வீடுகளை இழந்து கிட்டத்தட்ட 3.5 வருடங்களுக்கு மேலாக மூடப்பட்டிருந்த இந்த தேயிலை தொழிற்சாலை, அதில் வந்துட்டு பாதுகாப்பற்ற முறையில் வாழ்ந்த மக்களுக்காக 50 குடும்பங்களுக்கான அமைக்கப்பட்ட நவோதய புறம் அழகான வீடு அமைப்பு திட்டத்துக்கு கீழாக 50 வீடுகள் வருகின்ற ஆகஸ்ட் இந்த மாதம் 28ஆம் தேதி அவங்களுடைய வீடுகளை அவங்களுக்கே கையளிக்கக்கூடிய நிகழ்வு பிரம்மாண்டமான முறையில் இடம்பெற இருக்கிறது. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள், அத்தியாவசிய பொருட்களை வழங்கும் நிகழ்வுகளும் இடம்பெற்றிருந்தது. இந்த வீடு அமைப்பு திட்டத்தின் கீழ் 50 குடும்பங்களுக்கு தலா 10 பரப்பு காணிகள், 550 சதுரடி கொண்ட முழுமையான 50 வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு வீட்டுக்கு ஆனந்தி அமைப்பதற்கு சுமார் 32 லட்சம் செலவிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவங்களுக்கு தேவையான காணி, வீடு மற்றும் காணி வழங்குவதோடு மட்டுமல்லாமல் புதிய வீட்டில் அன்றாட வாழ்க்கை ஆரம்பிப்பதற்கு தேவையான உபகரணங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. சமையலறை உபகரணம் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்காக 175,000 ரூபாய் பெறுமதியாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. நல்ல விஷயம் இல்லையா? 28ஆம் தேதி அந்த பிரம்மாண்டத்தில்

இசை உலகின் நட்சத்திரம் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

0: வளர்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நாடு முழுவதிலும் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் மூலம் 24 பேர் குற்றங்களுடன் நேரடியாக தொடர்புடையவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 26,868 பேர் நேற்றைய தினத்தில் மாத்திரம் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களில் 490 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 148 பேர் உட்பட மொத்தம் 376 பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நபர்கள் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். செல்வ சந்நிதி ஆலய தேர் மற்றும் திருத்த உற்சவங்களை முன்னிட்டு பலாலி வீதியில் மக்கள் நடந்து செல்லவும் வாகனங்களை தரித்து நிறுத்தவும் ராணுவத்தினர் அனுமதி வழங்கியுள்ளனர். ராணுவ உயர் பாதுகாப்பு வலயத்தினூடாக செல்லும் பலாலி வீதியில் கடந்த வருடம் மக்கள் நடந்து செல்லவும் வாகனங்களை நிறுத்தவும் அனுமதி மறுக்கப்பட்டிருந்ததுடன் குறிப்பிட்ட நேரங்களில் மாத்திரமே வீதி திறக்கப்பட்டது. செல்வ சந்நிதி ஆலயத்தின் தேர் திருவிழா நாளையும் நாளை மறுதினமும் இடம்பெறவுள்ள நிலையில் அதனை முன்னிட்டு ஆலயத்தை நோக்கிச் செல்லும் பக்தர்கள் பலாலி வீதியூடாக காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை நடந்து செல்லவும் வீதியில் தரித்து நிற்கவும் ராணுவத்தினர் அனுமதி வழங்கியுள்ளனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
4: அமெரிக்க மத்திய புலனாய்வு அமைப்பான சிஐஏயின் இயக்குநர் ஜான் ராட்க்ளிஃப் ரஷ்யாவின் மாஸ்கோ நகருக்கு சென்று ரஷ்ய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சிஐஏ இயக்குநராக பதவியேற்ற பின்னர் ராட்க்ளிஃப் ரஷ்யாவுக்கு மேற்கொண்ட முதல் பகிரங்க பயணம் இதுவாகும். முன்னாள் சிஐஏ இயக்குநர் வில்லியம் பேர்ன்ஸ் 2021 ஆண்டு நவம்பரில் மாஸ்கோ சென்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்தித்த பின்னர் அமெரிக்க உளவுத்துறை தலைவர் ஒருவர் ரஷ்யாவுக்கு சென்றிருப்பது இதுவே முதல் முறையாகும். எமது அடுத்த மணித்தியாளச் செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
5: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
6: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
7: நிமிர்ந்த நடை

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகப்பெருமானுடைய அற்புதங்களை பேசுகின்ற புராணமாக கந்த புராணம் திகழ்கின்றது. அந்த கந்த புராணம் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புராணமாக, சொந்த புராணமாக, முருகன் இலங்கையிலே கதிர்காமத்திலே வள்ளியை திருமணம் செய்து கொண்டதன் ஊடாக முருகன் இலங்கையிலே புகுந்து கொண்டவராக, எங்களுடைய சொந்த பெருமானாக முருகப்பெருமானை கந்த புராணத்தோடு இணைத்து கந்த புராண வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கலாச்சாரம் மிக்க ஒரு மரபாக எங்களுடைய தமிழர் மரபு இன்றும் ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற தன்மை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
3: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல்

0: மாமன்னன் திரைப்படத்துக்காக.
1: அழகான பாடல்,
0: நல்ல பாடல் ஒன்று கேட்டுட்டு இரண்டாவது மணித்தேல தொடு இணைந்திருக்கிறோம். நீங்கள் கேட்டுட்டு வசந்தத்தின் போட்டு சாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம்.
1: அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஜிஆர் உலகத்தில் எங்கிருந்தாலும் வசந்தத்தின் www.vasanthamfm.lk என்ற இணையதளத்தின் மூடாகவும் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியை கேட்டு மகிழ முடியும்.
0: சரி, ஓகே, அமெரிக்கா பார்க்க போகிறோம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில இந்த நீண்ட நாள் போர் வந்துட்டு இன்னும் முடிவுக்கு வராத நிலையில இருக்கிறது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா புதிய ஒரு பொருளாதார தடையும் விதித்திருக்கிறது. இப்படி இருக்கிற நேரத்துல இந்த ஹார்மோன்ஸ் நீரன் இருக்கு தானே, இல்ல ஈரான் வைத்திருந்த அனைத்து கண்ணி வடிகளையும் கடலையும் கூடி கடலையும் போயிட்டு கண்ணி வடி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பாருங்களேன், கடலை போயிட்டு வச்சுட்டாங்க. ஓகே, அந்த கண்ணி வடிகளை அமெரிக்க கடற்படையை அகற்றி அழித்து விட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிருக்கிறார். அது மட்டும் இல்ல, நீங்க மீண்டும் கண்ணி வடி வைக்கிற அந்த கப்பலை நாங்க உடனடியாக அழிப்போம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கிறோம். நீங்க எங்க எந்த இடத்துல வச்சாலும் நாங்க அழிப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு.
1: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜியா, பாகிஸ்தான் தலைநகரமான இஸ்லாமாபாத்தில் உள்ள மருத்துவமனையில் வந்து குழந்தைகள் பிரிவில் ஏற்பட்ட தீ விபத்தினால் வந்து குறைந்தது 15 பச்சிலம் குழந்தைகள் வந்து உயிரிழந்திருக்கதாக தெரிய வந்திருக்கு. திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் வந்து 1 குழந்தை மட்டுமே மீட்கப்பட்டதாகவும் மேனைய 15 குழந்தைகள் உயிரிழந்ததாகவும் தெரிய வந்திருக்கு. குழந்தை பிரிவில் பொருத்தப்பட்டிருந்த குளிரூட்டியில், சரியா, குளிர்சாத பெட்டியில் அந்த ஏற்பட்ட அந்த தீயினால் வந்து இந்த விபத்து நிகழ்ந்திருக்கதாகவும் தீயணைப்பு வீரர்கள் விளைந்து செயற்பட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த தீ விபத்தில் வந்து 15 குழந்தைகள் வந்து பரிதாபமாக வந்து உயிரிழந்திருக்காங்க.
0: அந்த செய்தியை கேட்கும் போது ரொம்பவே கவலைக்குரிய ஒரு செய்தி. பாதுகாப்பற்ற முறையில இந்த வைத்தியசாலைகள் இருக்கிறதுங்கிறது ஒரு பாரதூரமான ஒரு விஷயம் இல்லையா? இதுக்கான ஒரு சட்ட நடவடிக்கை கடுமையா எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உயிர் போனது போனதுதான், திரும்ப வராது. அது மட்டுமில்ல, அது சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் உயிர் உயிர் தான். எனவே அந்த செய்தியை கேட்கும் போது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமான ஒரு செய்தியும் கூட. நேபாள பக்கம், நேபாளத்தின் திபெத் எல்லைக்கு அருகில் உள்ள பகுதி ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி இப்போ 8 பேர் உயிரிழந்து இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்போ இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக கிராமத்துக்குள்ள அந்த பகுதிகளில் எல்லாம் வெள்ள நீரினால் வீடுகளும் அடித்து செல்லப்பட்ட காட்சிகளும், அது மட்டுமல்ல அந்த வீதிகள் பாலங்கள் கடுமையாக சேதமடைந்திருக்கிறது. 8 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க. மீட்பு பணிகள், பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது.
1: அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சிங்கப்பூரில் வந்து குறைந்து வரும் மக்கள் தொகை கருத்தில் கொண்டு வந்து குழந்தைகள் பெற்றுக்கொண்டால் வந்து பெற்றோருக்கு வந்து 52 லட்சம் கொடுக்கப்படும் என அந்த நாட்டு அரசாங்கம் வந்து தெரிவித்திருக்காங்க. சரியா, சிங்கப்பூரில் வந்து குறைந்து வரும் மக்கள் தொகையை கருத்தில் கொண்டே இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு.
0: சீனாவிலும் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. சனத்தொகை குறைஞ்சு போகுது இந்த கோவிட்டுக்கு பிறகு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். பொண்ணு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நல்ல பாடல் அடுத்து.

0: விக்ரம் வேதா திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்ததி. போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு
1: நேரம் 4:20.
2: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.8.
3: இது மக்கள் சூடிய மகுடமே,
4: ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய 9 71 76 38.

மனசுல நேத்து வரைக்கும் எதுவுமே இல்லை. ஆனா அவன் வந்ததுக்கு அப்புறம் இப்ப இடமே இல்லை. வெறுமையா இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியா இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசா இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவ்வளவு முடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன்.

0: ஸ்டோரி என்னன்னு சொல்றோம் பாருங்க.
1: லெட் மீ சிங் எ குட்டி ஸ்டோரி, பே அட்டென்ஷன், லிசன் டு மீ.
2: குட்டி ஸ்டோரி,
0: குட்டி ஸ்டோரி.
3: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
2: இந்த மணித்தேலத்துக்கு இந்த நாளுக்கான குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம்.
4: ஒரு கிராமத்தில் வந்து ஒரு நாய் வந்து வாழ்ந்து வந்திருக்கு, சரியா? ஒரு நாள் அதற்கு வந்து மிகவும் பசியாக இருந்திருக்கு. உணவு தேடி அலைந்து கொண்டிருந்த போது ஒரு வீட்டின் அருகே வந்து ஒரு பெரிய ரொட்டி துண்டு ஒன்று கிடந்திருக்கு, சரியா? அந்த நாய் அந்த ரொட்டியை எடுத்துக்கொண்டு அமைதியாக ஒரு இடத்திற்கு சென்றிருக்கு சாப்பிடலாம் என்று நினைத்து. வழியில் வந்து ஒரு சிறிய பாலம் இருந்திருக்கு. அந்த பாலத்தை கடந்து செல்லும் போது வந்து கீழே இருந்த தண்ணீரில் வந்து தனது நிழலை பார்த்து தண்ணீருக்குள் இன்னொரு நாய் இருப்பதாக எண்ணி அதன் வாயில் ஒரு பெரிய ரொட்டி துண்டு இருப்பதாகவும் அந்த நாய் நினைத்து, என்னிடம் இருக்கும் ரொட்டியை விட அது பெரிதாக இருக்கின்றது, அதையும் எடுத்துக்கொண்டால் நான் நிறைய சாப்பிடலாம் என்று பேராசைப்பட்டது. உடனே தண்ணீரில் இருந்து அந்த நாய் வந்து ரொட்டியை பிடிப்பதற்காக தண்ணீருக்குள்ள வந்து குதித்திருக்கு, சரியா? அந்த நேரத்தில் அதன் வாயில் இருந்த ரொட்டி துண்டு தண்ணீருக்குள் விழுந்து, சரியா, தண்ணீரை பார்த்தது வேறொரு நாய் அல்ல, தன்னுடைய நிழல் தான் என்று அப்போதுதான் அந்த நாய் புரிந்து கொண்டது. ஆனால் அதற்குள் அந்த ரொட்டியை வந்து தண்ணீரில் வந்து அடித்து சென்றது. கிடைத்த ரொட்டியும் இழந்த நாய் மிகவும் வருத்தத்துடனும் வெறுங்கையோடும் அங்கிருந்து சென்றது. இதுல இருந்து என்ன விளங்குது
2: அப்படின்னா, பெரியாசையும்
4: பேராசை கொண்டால் கையில் இருப்பதையும் இலக்க நேரிடும்.
2: ஒரு சின்னதாக இருந்தாலும் அது பெரிய ஆசைப்பட்டு நாங்க அதை எங்களுக்குள்ள தக்க வச்சுக்கணும் இல்லையா.
0: என்னன்னு சொல்றோம் பாருங்க.

0: காதல்லா செய்யாரை விட்டது பாட்டு வரல வந்துட்டு போகுது.
1: அஞ்சாம் திரைப்படத்தில இருந்து அழகான பாடல்கள்
0: இப்ப சொல்றோம் நாங்க. சரி, போடுதாக நிகழ்ச்சி கேட்டுட்டு நேரம்
1: நேரம் மாலை 4:34 நிமிடம்.
2: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தனி.

0: ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி.

0: அழகான நானும் நீயும் திரைப்படத்துக்காக அழகான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். பாடல்
1: அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக,
0: அழகான நானும் நீயும் அப்படிங்கிற பாடல் தோய்ந்தது. போட்டுதாக நிகழ்ச்சி கேட்டுட்டே நீங்க சந்தோஷமா உற்சாகமாக 5 மணி வரைக்கும் நீங்க இணைந்திருக்கலாம். 102.6 102.8 வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். இணைப்பக்கூடாகவும் இணைந்திருக்கலாம்.
1: பொது பாத்தீங்கன்னா ஜியா, ஒன் சைடா லவ் பண்ணலாம் சரியான, எந்த அளவுக்கு எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. மத்திய பிரதேசத்தின் குவாலியார் நகரில் வந்து காதலனின் சிற்றுந்தை சரியா உதட்டு சாயத்தால் சுமார் 3400 முத்த குறியீட்டுகளால் வந்து அலங்கரித்த இளம்பெண் சரியா
0: பண்ணிருக்கிறேன்.
1: இந்த பெண்ணின் செயல் வந்து சமூக வலைதளத்தில் வந்து பேசப்பட்டு தான் இருக்குது. சிற்றுந்த உரிமையாளர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க, இப்படி எல்லாம் பண்றதா அப்படின்னு பார்த்து காவல்துறை போலீசாரிடம் போயிட்டு முறைப்பாடு செஞ்சுட்டாங்க. சரியா, இந்த மாதிரி என்னுடைய காரை இவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுனால அந்த பெண்ணுக்கு வந்து 5500 ரூபாய் வந்து அபதாரமும் விதிக்கப்பட்டிருக்கு.
0: பாருங்க, வீணா போயிடுச்சு. ஒண்ணுக்கே இவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்யற காலத்துல காருக்கு போய் முத்தம் கொடுத்து இவ்வளவு ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்கன்னு. சரி ஓகே, அதே போலதான் சென்னையில, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சென்னையில வந்துட்டு யானை கவுனி அப்படிங்கிற ஒரு பகுதியில இருக்கிற ஒரு வீடு ஒன்றுல வந்துட்டு கிணற்ற தூர்வாரம் செய்வாங்க தானே, தோண்டுவாங்க தானே. அந்த பணியில ஈடுபட்டு கொண்டிருந்த தந்தையும் மகனும் ஒரு விஷவாயு தாக்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் ஒன்றும் பதிவாக இருக்கிறது.
1: அதே நேரம் வந்து கனடாவின் பிரிடிக்ஸ் கொலம்பியாவின் மாகாணத்தை சேர்ந்த பெண் ஒருவர் மாளிகைக்காக பொருட்களை வாங்க சென்ற போது வந்து தனது $5 மில்லியன் வந்து லொட்ரி சீட்டில் வந்து அவருக்கு விழுந்திருக்கு சரியா. அப்ப 6-49 ஜக்பாட் பரிசை வென்றிருப்பதை அறிந்ததும் பெரும் அதிர்ச்சி அடைந்திருக்கார் அந்த பெண். நமக்கு இப்படியா அப்படிங்கிற மாதிரி August 8 நடைபெற்ற இந்த லொத்தர் சீட்ல வந்து இவருக்கு இந்த பரிசு விழுந்திருக்கு சரியா. இவருக்கே நம்ப முடியலையே அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கணவர்கிட்ட போயிட்டு சொல்லியிருக்காங்க சரியா, இப்படியே பரிசு விழுந்திருக்கு அப்படின்ட்டு. ஆனா அதை அவர் நம்பவே இல்லையா, நீ பொய் சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பிறகு அந்த லொத்தர் சீட்டை பார்த்ததும் தான் அவர் நம்பியிருக்காரு.
0: பாருங்களேன், நம்ப முடியாதவங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை குடுக்கற மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு எல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது ஆனந்தி. சரி ஓகே, சூர்யாவின் 47 அப்டேட் திரைப்படத்தினுடைய அப்டேட் வந்திருக்கு. அதாவது நடிகர் சூர்யாவினுடைய 47வது திரைப்பட தலைப்பு விநாயகர் சதுர்த்தி அன்று வெளியாகும் என படக்குழு உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கிறது. ஆவேசம் திரைப்பட இயக்குனர் மாதவன் இயக்கும் இந்த திரைப்படத்தில் போலீஸ் அதிகாரியாக காமெடி கலைந்த ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்டான ஒரு திரைப்படத்தை சூர்யா கொடுப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் சிங்கம் போவா பையா தெரியாதுன்னு தெரியல. சரி ஓகே, அதே போல இன்னொரு விஷயத்தை சொல்லணும் என்னன்னு சொன்னா, வீதி விபத்துக்கள் இல்லையா, இப்ப மழைக்காலம் வேற அங்கங்க அது சொல்ல முடியாத அளவுக்கு
1: நடந்துட்டுதான் இருக்கு.
0: திடீர்னு ரொம்ப வேகமான ஒரு மழைக்காலமாக இருக்கிறது. அந்த பக்கம் பார்த்தா வெயில், இந்த பக்கம் பார்த்தா மழை. சோ வீதி விபத்துக்களுடைய குண்டும் குழிகள் அதே போல நீர் நிரம்பி எல்லாம் இருக்கும். எனவே இந்த வீதி விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்காத போது வீதி விபத்துக்கள் அதிகரிக்கும், நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே இந்த வீதி விபத்துக்களை குறைக்கணும் அப்படிங்கன்னு சொல்லி சொன்னா, உரிய நேரத்துக்கு நீங்க கொஞ்சம் முன்னுக்கு பயணிங்க, சரியான முறையில பாதுகாப்பாக வாகனங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணிட்டு பயணிங்க. சிறுவர்களையோ அல்லது குடும்பத்தில் இருக்கிற யாராவது நோயாளிகளோ வயசானங்களோ நீங்க வாகனங்கள் எடுத்து செல்லும் போது அவதானமாகவும் முன்னுக்கும் மின்னுக்கும் தெளிவான ஒரு நேர்த்தியான முறையில் அந்த வாகனத்தை செலுத்துங்க. அவங்களுடைய சவுண்ட், அந்த நம்ம தொலைபேசி பயன்படுத்திட்டு போவோம், நிறைய விஷயங்கள் பயன்படுத்த, அதெல்லாம் நீங்க குறைச்சிட்டு அவதானமாக நீங்க அந்த வாகனங்களை பயன்படுத்தணும். வீதி விபத்துக்கள் தொடர்பாக விதிமுறைகளை தெளிவு, அந்த வீதி விதிகளை தெளிவுபடுத்தக்கூடிய மாதிரி வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி திட்டம் தான் இலங்கையில் இருக்கின்ற பாடசாலை மாணவர்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. டேக் கேர் வேலை திட்டம் 2 கட்டமாக வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்காவின் கூட இணைந்து ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஊடக அனுசரையை வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க, பொறுப்பு வாய்ந்த ஊடகம் அப்படிங்கிறதுனால.
1: பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் FM வசந்தம் TV இணைந்து 2வது முறையாகவும் இந்த வேலை திட்டத்தை வந்து வெற்றிகரமாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க.

தமிழின் சுவாசமாய் வசந்தம் FM 102.6 102.8 திரை உலகின்

இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் தயாரிப்பாளர் நடிகர் ராஜ்கிரண். ஒலிக்கும் பாடல் என்ன பெத்த ராசா திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசை.

0: காதல் காதலோட விடைபெறலாம்.
1: காதலோட அப்படியே நாங்களும் விடைபெற போகிறோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு
0: தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் ஸ்ரீ சுபி இணைந்திருப்பாங்க. விடைபெறும் நான் ஜி ஆர்.
1: என்றும் உங்கள் அன்பின் அர்ச்சை ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.
0: தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்க ஸ்டேட்டன் மக்களே.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: இடைநடுவில் கைவிடப்பட்டிருந்த கல்கமுவா நீர்வளங்கள் கால்வாய் திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. குருணாகல் மாவட்டத்தின் எஹட்டுவப மற்றும் கல்கமுவ பிரதேச செயலக பிரிவுகளை மையமாக கொண்டு இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. மகா சேமலாகமுவ நீர்த்தேக்கத்திலிருந்து மகா கல்கமுவ குளம் வரை நீரை கொண்டு செல்வதே திட்டத்தின் நோக்கமாகும். சுமார் 14 கிலோமீட்டர் நீளமான இந்த நீர்வளங்கள் கால்வாய் மூலம் மகாகல்கமுவ குளத்தொகுதியின் கீழ் உள்ள விவசாய நிலங்களுக்கு இரு பருவங்களிலும் போதுமான நீரை வழங்க எதிர்பார்க்கப்படுகிறது. பூணாங்கலை கபரகலை தோட்டத்தை சேர்ந்த 50 குடும்பங்களுக்காக நிர்மாணிக்கப்பட்ட நவோதியாகம வீடமைப்பு திட்டத்தின் 50 வீடுகள் எதிர்வரும் 28ஆம் தேதி அதன் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட உள்ளன. இந்த 50 குடும்பங்களுக்கும் தலா 10 பேச்சஸ் காணியும் 550 சதுர அடி பரப்பளவை கொண்ட வீடுகளும் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. ஒரு வீட்டுக்கு சுமார் 32 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: நேபாளத்தின் திபெத் எல்லைக்கு அருகில் உள்ள பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். வெள்ளத்தால் பல கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீதிகள், பாலங்கள் மற்றும் பல நீர்மின் உற்பத்தி திட்டங்களும் சேதமடைந்துள்ளன. ராசுவா மாவட்டத்தின் கியாபுருபேசி மற்றும் திமுரே பகுதிகள் வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக நேபாள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போதே கோஷி ஆற்றி அண்மித்த பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான உயரமான பகுதிகளுக்கு செல்லுமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். வீதிகள் உள்ளிட்ட உட்கட்டமைப்புகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதால் நிவாரண மற்றும் மீட்பு பணிகளுக்கும் தடங்கல் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே மீட்பு பணிகளுக்காக ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதுடன் போலீசார் மற்றும் ராணுவத்தினரும் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த அனர்த்தத்தால் நேபாளத்தின் சுமார் 430 மெகாவாட் நீர்மின் உற்பத்தி திறன் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
0: செல்வம். கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: நிமிர்ந்த நடை.

0: சங்கம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. கந்த புராணத்திலே வருகின்ற முருகனுடைய படை வீரர்களுக்குள்ளே தலையாயவர் வீர பாகு தேவர். நவ வீரர்களுக்குள்ளே ஒன்பது வீரர்களுக்குள்ளே முதன்மையானவர் வீரபாகு தேவர். பாகு என்றால் தோள் என்று அர்த்தம். வீரமுடைய தோள்களை உடைய தேவர் என்பதனால் அவருக்கு வீரபாகு தேவர். இப்படிப்பட்ட வீரபாகு தேவரைத்தான் சூரபன்மனோடு பேச்சுவார்த்தைக்காக முருகப்பெருமான் அனுப்பி வைக்கிறார். தூதுவனாக செல்கிறேன் என்கின்ற சந்தோஷம் வீரபாகு தேவருக்கு ஏற்படுகிறது. முருகன் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர் வீரபாகு தேவர். மீதான அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி என்று இந்த காட்சியை மாணிக்க வாசகர் கூட பக்தி அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார். எனவே பக்தி என்பது மேலான அனுபவம் என்பதை உணர்ந்து கொள்கிறோம்.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு
3: 076-7676-7676.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது. வணக்கம். மழைதான் மீண்டும் ஒரு புதன்கிழமையில உங்க எல்லாருமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நானும் கூட சும்மா எக்கச்சக்கமான ஏராளமான பாடல்கள் எடுத்துட்டு நானும் வந்திருக்கேன் உங்களை சந்திக்கிறதுக்காகவே. நீங்களும் கூட தொடர்ந்து மணிப்பு நினைப்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 01 2 7 5 0 0 1 01 2 7 5 1 1 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கும் விருப்பி பாடல்களையும் கேட்கலாம்.

0: டச்சேரிய ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்போ இங்க கூட பேசுறதுக்காகவே நம்மளுடைய அன்பு சொந்தமான கிரியல்ல இருந்து ராஜலட்சுமி அம்மா வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் அம்மா.
0: வணக்கம் வணக்கம் ராஜலட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? அப்படியா? எனக்கும் கூட உங்களோட பேசினதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: டீ குடிக்க போறம்மா.
0: அப்படியா?
1: அம்மா குடிச்சீங்களா?
0: ஓமா, நான் ஆரம்பத்திலேயே டீ எல்லாம் குடிச்சிட்டு ரெடியா எனர்ஜியோடயே வந்திருக்கேன்.
1: மகாதேவன் மாணிப்பாய் குணரத்னம் ஐயா அவர்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு முடிந்த பாடல் தாங்கம்மா.
0: என்ன பாடல்?
1: நீங்க விருப்பப்பட்டதை தாங்க.
0: ஓகேம்மா, ரொம்ப நன்றி.
1: நன்றிம்மா, நன்றி.

0: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்த

0: தொண்டைமாளாறு ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிப்பன் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
0: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: நாராயணனுடைய இசையில வந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ இங்க கூட பேசுறதுக்காகவே மாத்திரையில இருந்து ஃபரீதா நிகழ்ச்சி எடுத்திருக்காங்க. வணக்கம் ஃபரீதா.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன்.
0: ஓகே, அப்புறம் என்ன செஞ்சிட்டு
1: இருக்கீங்க?
0: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன்.
1: நன்றி.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் தயாரிப்பாளரும் நடிகருமான ராஜ்கிரண்.

ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி எடுத்திருக்கிறதா பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம், இனிய மாலை நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு சொல்லிக் கொழும்பு ஐந்து ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டிருக்கதா சொல்லிருக்காங்க. மற்றும் ஹாய்க்கா மாலை நேர வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி சாந்தி குடும்பம் ஆகியோரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லிருக்காங்க. ஹாய் சந்தோஷமான வணக்கம், மழையில் நனைந்துட்டே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்லி அருணா சுதன் நிகழ்ச்சியுடன் இருக்கிறதா பகிர்ந்திருக்கிறாங்க. மற்றும் ஹாய்க்கா இனிய மாலை நேர வணக்கம், நவீன் ப்ரோக்ராம் சூப்பரா இருக்குன்னு சொல்லி அட்டன்ல இருந்து நிகழ்ச்சி இருக்கிறாங்க. அன்பான மாலை நேர வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன்னு சொல்லி அகமட் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹாய் இதமான மாலை நேர வணக்கம் சகோதரி, நானும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன்னு சொல்லி லிந்துலை எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. இனிய மாலை நேர வணக்கம் சகோதரி, வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் நானும் சொல்லி கடவுளிலிருந்து மனோ நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அன்பான வணக்கம் சொல்லி செல்வ சந்நிதியிலிருந்து சுதன் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அதே போன்று அன்பான மாலை நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லி வெள்ளவத்திலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மற்றும் அன்பான வணக்கம் சொல்லி தெய்வாலையிலிருந்து சாந்தி நிகழ்ச்சி நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அன்பு நிறைந்த வணக்கம் சொல்லி மர்ஷோக் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்பிக்கை கிராமம் ஹரல் சந்திராவும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காக மொழிக்கிறது பாடல்.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகப்பெருமானுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. முருகன் தங்கியிருக்கக்கூடிய தலங்களை அடிப்படையாக வைத்து கூட திருப்பரம் குன்றத்திலே இருக்கின்ற காரணத்தினால் அவன் திருப்பரன் என்று கூட அழைக்கப்படுகிறான். திருச்செந்தூரிலே முருக வழிபாடு மகத்துவமானது. திருச்செந்தூரிலே இருக்கின்ற முருகப்பெருமானை செந்திலாண்டவர் என்று அழைப்பார்கள். இதனால் தான் நம் மத்தியிலே செந்தில் குமரன், செந்தில், செந்தில் என்கின்ற பெயர்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. பல பேருக்கு செந்தூரன் என்கின்ற பெயர் இருக்கிறது. திருச்செந்தூர் முருகனை சுட்டுகின்றவாறுதான் திருச்செந்தூர் முருகனுக்கு சிறப்பு செய்கின்றவாறுதான் செந்தூரன் என்கின்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
3: நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசனம் எஃப்எம் வசனம் எஃப்எம்.

0: திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்போ இங்க கூட பேசுறதுக்காக எட்டியத்துறையில இருந்து ஆட்டோ விஸ்வநாதன் வந்திருக்காங்க. வணக்கம் விஸ்வநாதன்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம் விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க?
1: முந்தாசேகம் மருசோப் ஒயிதே சுலைமான் ஆகியவருக்கு நபியின் பிறந்த நாளை வாழ்த்து தெரிவிக்கிறேன் மேடம்.
0: ஓகே ஓகே. அப்போ
1: பாடல் கேட்க மேடம். பாடல் கேட்க மேடம்.
0: ஓகே சொல்லுங்க.
1: காவத்து நீலகம் கமிட்டி தன்னோட பாலா பிள்ளை ரகான் சித்துமா பட்டாளுக்கு மர்மல் ஜெகா ஜஸ்டின் கௌசல்யா பனாவத்தில் மர்மல் சங்கீதா அபிபுத்தி ஜெஸ்கந்தோங் ராஜி
0: மற்றும் அடுத்த பாடல் இருக்கு கேட்டு வரலாம்.

0: மலையாள திரைப்படத்துல இருந்து ஒரு அட்டகாசமான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேசுறதுக்காகவே ராமன் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும்.
0: ஓகே, அப்புறம் என்ன செய்து இருக்கீங்க?
1: நான் வீட்டை தான் மேடம் இருக்கோம். மழை சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு.
0: அப்படியா, வீட்டுக்குள்ளேயே இருந்து ரேடியோ கிட்ட இருக்கீங்க
1: என்ன? ஆமா, நம்ம வசந்த எப்போதோ தான் இருக்கும்.
0: ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: மகன்மார்கள் சுரேஷ், நிமால், ராஜேஷ், கமால், கிஷான், சந்து, புனிதா, அனுஷா. நான் அனைவருக்கும் கேக்குறேன் மேடம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி.

சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும், மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். அன்னி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அற

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல் அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி

0: ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 07

0: அப்படியா?
1: கிருஷ்ணபத்னன்
0: நன்றி சகோதரி.

0: live music streaming in Sri Lanka. Wasandham FM 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் தயாரிப்பாளரும் நடிகருமான ராஜ்கிரண்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின்
1: மணித்தியாலத்தின் சாரோட பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் நிஜாம், எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நல்லா இருக்கிறோம். சோபியா அக்கா எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் நிஜாம். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, வேலையா வீட்லயா?
2: இன்னைக்கு கொஞ்சம் ஓபன்ல இருக்கிட்டு வந்து கடையை திறந்து அவங்களோட நிகழ்ச்சி போகும், அதனால வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்.
1: அப்படியா, ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
2: ஆமாக்கா, இன்னைக்கு டீயா குடிச்சுட்டே வந்துட்டேன்.
1: வசந்தம்
2: சொந்தம் அனைவருக்காகவும் ஒரு நல்ல பாடல்
1: ஒன்னு ரொம்ப நன்றி.
2: ரொம்ப நன்றி
1: நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு மேயாத மான் திரைப்படத்துக்காக.
3: எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், எச்செல்லாம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், எச்செல்லாம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல் தூக்கி நின்று இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்ச

0: வாழ்க்கைக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.

0: தோட்டா புலம்புறாரு அட்டுப்பாட்டு நானு அஞ்சு
1: வயசுல அஞ்சு கரையில அஞ்சலேன்னு ஒரு ஃபிகர் டாவ் கட்ட போது நெற்குன்றத்துல நெருக்கத்துல அஞ்சலிய மடிக்கலாம் மடிக்கலாம்னு ட்ரை பண்ணி
0: நம்ம நெற்குந்தியா
2: குன்றத்துலதான் குன்றத்துல கோயில் கட்டி கும்மால கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல்ல
3: உன்னை
2: கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில்லை.

2.8 வசந்தம் எஃப்எம். நேரம் 7:00.

0: புதுமைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: அன்பின் பாதையில் யுகத்தை நோக்கி செல்லும் விதம் குறித்து ஜனாதிபதி மீலாது நபி விழாவில் தெரிவிப்பு. தேசிய மீலாது நபி விழா ஜனாதிபதி தலைமையில் நீர்கொழும்பில். காணாமலாக்கப்பட்டவர்களின் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படும் என அமைச்சர் ஹர்சன திட்டவட்டம். பாகிஸ்தானில் வைத்தியசாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 14 குழந்தைகள் பலி.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் FM இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வதை விரிவான செய்திகள். முகமது நபி அவர்கள் முழு உலகுக்கும் அமைதி, சமத்துவம், கருணை மற்றும் பரஸ்பர மரியாதையின் மகத்துவத்தை நினைவுகூறும் இன்றைய தினத்தில் ஜனாதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் இஸ்லாமிய மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். உடைந்த இதயங்களை சுகப்படுத்தி குரோதத்துக்கு பதிலாக அன்பையும் பிளவுகளுக்கு பதிலாக சகோதரத்துவத்தையும் மதிக்கும் புதிய யுகத்துக்கான பயணத்தில் நபி அவர்கள் காண்பித்த எல்லையற்ற கொடை மற்றும் மனிதாபிமானத்தின் ஒளி குறித்த பயணத்தை மிளிரச் செய்வதாக தான் நம்பிக்கை கொண்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 23 ஆண்டுகள் அவர் எதிர்கொண்ட பல்வேறு இன்னல்கள் மற்றும் செய்த இணையற்ற தியாகங்களின் நோக்கம் அமைதி, சகோதரத்துவம், தூய்மை, நம்பகத்தன்மை மற்றும் நீதி நிலை கொண்ட ஒரு நல்ல சமூகத்தை கட்டியெழுப்புவதாகும். இனம், சாதி, நிறம் அல்லது குலத்தின் அடிப்படையில் மனிதனை மதிப்பிடுவதை நிராகரித்த அன்னார் முழு மனித குலமும் ஒரே மூலத்திலிருந்து தோன்றியது என்பதையும் உண்மைத்தன்மை, சகிப்புத்தன்மை மற்றும் கருணை போன்ற உன்னத நற்பண்புகளால் மட்டுமே மேன்மையை அளவிட முடியும் என்பதையும் உணர்த்தினார். சமூகத்தில் உள்ள பணக்கார, ஏழை இடைவெளியை அகற்றி ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் உரிய உரிமைகளை பெற்றுத்தந்து அவர் சமூக நீதி மற்றும் சமத்துவத்தின் முக்கிய அடித்தளத்தை அமைத்ததாக ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். முகமது நபி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இலங்கையிலும் உலகெங்கிலும் வாழும் முஸ்லிம் மக்கள் மிகுந்த இறை பக்தியுடனும் மரியாதையுடனும் கொண்டாடும் மீலாது நபி நாளுக்காக வாழ்த்துச் செய்தியை பகிர்ந்து கொள்ள கிடைத்தமை தான் பெற்ற பாக்கியம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நபிகள் நாயகம் அவர்கள் அகில உலகுக்கும் போதித்தது அமைதி, சமத்துவம், கருணை மற்றும் பரஸ்பர மரியாதையின் உன்னத செய்தி எனவும் தற்போதைய உலகளாவிய சமூகம் பல்வேறு அரசியல், பொருளாதார மற்றும் மானுடவியல் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளதாகவும் குறிப்பாக கொடூர யுத்த மோதல்கள் காரணமாக நிரபராதிகளான மனித உயிர்கள் பலியாகும் துன்புறுத்தலுக்குள்ளாகும் பின்னணியில் நபிகள் நாயகம் அவர்களின் தொலைநோக்கு தத்துவமானது எக்காலத்தையும் விட இன்று மிகவும் பொருந்துகின்றது என்பது தனது புரிதலாகும் என பிரதமர் தனது வாழ்த்துச் செய்தியில் கூறப்பட்டுள்ளார். இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை பகிர்ந்துள்ளார். பல்வகைத்தன்மை கொண்ட சமூகத்தில் அமைதி மற்றும் சகவாழ்வுக்காக முகமது நபி அவர்களின் வழிகாட்டல்கள் சிறந்த எடுத்துக்காட்டு என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். 42வது மீலாது நபி தின தேசிய நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று இடம்பெற்றது. எந்த வகையிலும் மீண்டும் நாட்டில் இனவாதத்துக்கு இடமளிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது சுட்டிக்காட்டினார். நீர்கொழும்பு பெரியமுள்ள அல் ஹிலால் மத்திய மகாவித்யாலயத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் தேசிய மீலாது நபி விழா இடம்பெற்றது. மீலாது நபி தின நிகழ்வில் நினைவு முத்திரை ஒன்றும் வெளியிடப்பட்டதோடு அஞ்சல் உரை ஒன்றும் வெளியிட்டு வைக்கப்பட்டது. கம்பக மாவட்டத்தின் வரலாற்று நூலொன்றும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. இந்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு 2026 ஆண்டுக்கான மீலாத் நபி தின நினைவு சின்னம் வழங்கி வைக்கப்பட்டது. கம்பஹா மாவட்டத்தில் 25 வடங்களுக்கு மேலாக தமது வாழ்நாளை மத செயற்பாடுகளுக்காக அர்ப்பணித்த மௌலவிமார்களுக்கு ஜனாதிபதியின் கரங்களினால் கௌரவம் அளிக்கப்பட்டது. பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி, அமைச்சர்களான கலாநிதி சுனில் செனவி, கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, பிரதி அமைச்சர் முனீர் முலாஃபர், மேல்மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப், பிரதேச அரசியல்வாதிகள், சர்வமத தலைவர்கள், புத்திஜீவிகள் உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையிலானோர் நிகழ்வில் இணைந்திருந்தனர். இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதி அமைச்சர் முனீர் முலாஃபர் தொடர்ந்து உரையாற்றுகையில், இம்முறை நாம் கம்பக மாவட்டத்தை மீலாதுன் நபி நிகழ்வுக்காக தெரிவு செய்தோம். இறுதியாக 1998 கம்பக மாவட்டத்தில் மல்வானையில் தேசிய மீலாதுன் நபி நிகழ்வு இடம்பெற்றதன் பின்னர் 28 வருடங்களின் பின்னர் எமக்கு இந்த பகுதியில் இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்ய முடிந்தது. இந்த நிகழ்வு வளாகத்துக்கான நுழைவாயில் தோரணத்தை இந்த பகுதியைச் சேர்ந்த சகல மொழி மதங்களைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகள் ஒன்றிணைந்து அதனை வடிவமைத்தனர். தேசிய ஐக்கியத்தின் அடையாளமாக அந்த நுழைவாயிலை அமைத்துக் கொடுத்தனர். அரசியல் ரீதியாக தோல்வியடைந்த விஷேடமாக நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இனவாதத்தை தோளில் சுமந்து கொண்டு செல்லும் நிலையில் நாட்டில் உள்ள அன்பான பிள்ளைகள் ஒன்றிணைந்து வழங்கிய செய்திதான் நாம் ஒன்றாக பயணிப்பதற்கு விருப்பம் என்ற செய்தி. பிளவுபட்டு விலகிச் செல்லவும் தனித்து செல்லவும் விருப்பமில்லை என்ற செய்தி இந்த தேசிய நிகழ்வை கொண்டாடும் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த நாட்டுக்கு வழங்க முடிந்துள்ளது என பிரதி அமைச்சர் முனீர் முலாஃபர் தெரிவித்தார். ஜனாதிபதி ஆனூரகுமார திசாநாயக்க இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில், நபிகள் நாயகத்தின் முழு மத போதனைகளையும் சுருக்கி தனது இறுதி போதனையில் குறிப்பிட்டுள்ளார். அதில் மனிதாபிமானம், அமைதி, சமத்துவம், பொருளாதாரம் உள்ளிட்ட பிரதான 5 விடயங்களை அடிப்படையாக கொண்டு அவர் தனது இறுதி போதனையில் குறிப்பிட்டிருந்தார். எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பு என்ன? எமது மத முன்னோர்கள் குறிப்பிட்ட அந்த சமூக மத நலன் மிக்க அமைதியான சமூகத்தை உருவாக்க எம் அனைவரினதும் பொறுப்பு என்ன என்பதை நான் சுட்டிக்காட்டுகின்றேன். இலங்கை நீண்டகாலமாக இனவாதத்தால் போராடுகின்றது. வடக்கிலும் தெற்கிலும் சிங்கள, தமிழ், முஸ்லிம் பேதமின்றி இளைஞர்கள் இந்த இனவாத மோதலினால் உயிரிழந்துள்ளனர். மிகவும் கொடிய அபாயகரமான அனுபவம் எமக்கு இதனை வெளிப்படுத்துகிறது. மீண்டும் எந்த வகையிலான இனவாத பிரச்சினையோ மோதல்களோ நாட்டில் ஏற்படுவதற்கு இடமளிக்கக் கூடாது. தற்போது வாழும் நாம் அனைவரும் வெவ்வேறு அளவுகளில் அந்த இனவாத பிரச்சினைகளினால் பாதிக்கப்பட்டுள்ளோம். அந்த விடயங்களை சம்பவங்களாக குறிப்பிட்டு செல்லவும் முடியும். அவற்றில் அனுபவங்களை இணைத்துக் கொண்டு மீண்டும் அவை நாட்டில் ஏற்படாதிருக்க நடவடிக்கை எடுக்கவும் வேண்டும். அரசியல் கட்சியாகவும் அரசாங்கம் என்ற அடிப்படையிலும் மிகவும் அழிவுகரமான சம்பவங்களை நல்ல சமூகங்களை உருவாக்குவதற்காக அனுபவங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவும் ஜனாதிபதி தனது உரையில் குறிப்பிட்டார். காணாமலாக்கப்பட்டவர்களுக்காக உரிய நியாயத்தை பெற்றுக் கொடுக்க தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்டுள்ளதாகவும், உரிய தீர்வுகளை நிச்சயம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஹரசன நாணயக்கார தெரிவித்தார். பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டவர்களின் சர்வதேச தினத்தையொட்டி அமைச்சர் ஹரசன் நாணயக்கார தலைமையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் அதனை ஒழுங்கு செய்திருந்தது. அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இதன்போது இணைந்திருந்தார். தமிழ் மக்களுக்கு மனதளவில் ஏற்பட்டுள்ள காயங்களுக்கு உண்மையான மருந்து அன்பே என அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். 2026 ஜூலை 31 தேதி காணாமல் போனோர் அலுவலகத்துக்கு கிடைக்கப்பெற்ற 16,996 முறைப்பாடுகளில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடிய முறைப்பாடுகள் அடையாளம் காணப்பட்டு அடிப்படை விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் இதற்கென 375 மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்து 25 விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். காணாமல் போனோர் 2,219 சான்றிதழ்களும் 409 மரண சான்றிதழ்களும் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இதேபோல 2009 காலப்பகுதியில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிதியுதவி வழங்கும் நடவடிக்கை நேற்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. யுத்த காலப்பகுதியில் 2 பிள்ளைகளை இழந்த பெற்றோர்களுக்கான உதவித்தொகை இன்றைய தினமும் இரணைமடு கனகம்பிவிக்குளம் பகுதியில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சட்டத்தரணி ஹரசன நாணயக்காரவினால் வழங்கி வைக்கப்பட்டது. மேலும் கண்டாவளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் நித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காசோலைகளும் வழங்கி வைக்கப்பட்டன. கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர், பயனாளிகள் உள்ளிட்ட பலர் இணைந்திருந்தனர். சிறைச்சாலைகளுக்கு அவசர நிலை ஏற்பட்டால் பிரதேச ரீதியில் இணைப்பை ஏற்படுத்தி அரசு நிறுவனங்களுக்கு இடையில் ஒன்றிணைந்த பொறிமுறையை ஏற்படுத்தும் வேலைத்திட்டம் யாழ் சிறைச்சாலையை கேந்திரமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. யாழ் சிறைச்சாலையை கேந்திரமாக கொண்டு ஒன்றிணைந்த பொறிமுறையை ஸ்தாபிக்கும் செயற்பாடு நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கர தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது. அவசர நிலைமைகளுக்கு பதிலளித்தல் மற்றும் கைதிகளின் நலம்புரி விடயங்களை அடிப்படையாக கொண்டு இணைப்பை ஏற்படுத்தி ஒன்றிணைந்த பொறிமுறையை ஒவ்வொரு சிறைச்சாலையிலும் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பொறிமுறையை ஸ்தாபிப்பது தொடர்பில் அமைச்சர் அரசு அதிகாரிகளை தெளிவுபடுத்தினார். பாராளுமன்ற உறுப்பினர்களான கே இளங்குமரன், ஸ்ரீ பவானந்தராஜா, யாழ் மாவட்ட செயலாளர் ஏ பிரதீபன், யாழ் சிறைச்சாலை அதிகாரி எஸ் இந்திரகுமார், யாழ் பிரதி பொலிஸ்மா அதிபர் ஜி எச் மாரப்பன உள்ளிட்டோருடன் அரசு நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். குறித்த பேச்சுவார்த்தையின் பின்னர் அமைச்சர் ஹரசன நாணயக்கார யாழ் சிறைச்சாலையில் கைதிகளை சந்தித்து அவர்களின் தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். கைதிகளுக்கான சமையல் அறை, மகளிர் பிரிவு, விளக்கமறிகள் சிறைச்சாலை பிரிவுகளையும் அவர் கண்காணித்தார். சிறைச்சாலையில் அவசர நிலைமைகள் ஏற்பட்டால் பிரதேச ரீதியில் இணைப்பை ஏற்படுத்தி பொறிமுறை ஒன்றை ஸ்தாபிக்கும் வேலைத்திட்டம் வவுனியா சிறைச்சாலையில் இடம்பெற்றது. அமைச்சர் ஹரசன நாணயக்கார தலைமையில் அது தொடர்பான செயற்பாடு இடம்பெற்றது. அரசு அதிகாரிகள் அது தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டனர். 3 மாதங்களுக்குள் அரசு பகுப்பாய்வு அறிக்கை, தாமதமான பிரச்சினை குறித்து தீர்வு வழங்கப்படும் என கைதிகளை சந்தித்தபோது அமைச்சர் குறிப்பிட்டார். புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலிகூடாக ஹம்மாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடப்பரப்புகளில் பல இடங்களில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டுச் சூழல் உள்ள கடப்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் ஊடாக புத்தளம் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடப்பரப்புகளிலும், ஹம்மாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடப்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. காங்கேசன் துறையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக திருகோணமலை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடப்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தளத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. கொழும்பிலிருந்து காலி மற்றும் மாத்தறை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடப்பரப்புகளில் கடல் அலைகள் 2.0 முதல் 3.0 மீட்டர் உயரம் வரை மேலெழும்பக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வேறுவழியிலிருந்து காலி ஊடாக மாத்திரை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடப்பரப்புகளில் கடல் அலைகளின் மட்டம் உயர்வாக காணப்படும்போது கடல் அலைகள் கரையை அண்டிய நிலப்பகுதிகளுக்கு வரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேற்குறிப்பிட்ட கடப்பரப்புகளில் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் கரையோரத்துக்கு அண்மையில் வசிக்கும் பொதுமக்களும் இவ்விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கண்டி வரலாற்று சிறப்புமிக்க எஸ்எல் பிரகராவின் 5வது ரந்தோலி பிரகராவை முன்னிட்டு விசேட போக்குவரத்து ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கண்டி எஸ்எல் பிரகரா இடம்பெற்று வருகின்றது. 5வது ரந்தோலி பிரகரா நாளை வீதி வலம் வரவுள்ளது. இந்நிலையில் தலதா மாளிகையில் ஆரம்பமாக உள்ள பிரகரா, தலதா வீதி, யட்டினுபர வீதி, காந்த வீதி, டி எஸ் சேனநாயக்க வீதி, ரஜ வீதி ஊடாக பயணித்து மீண்டும் தலதா மாளிகையை வந்தடையும். மாலை 6:43 மணிக்கு பிரகரா ஆரம்பமாகி 2 கிலோமீட்டர் மற்றும் 150 மீட்டர் வரை பயணிக்க உள்ளது. குறித்த காலப்பகுதியில் கண்டி நகரில் விசேட போக்குவரத்து ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் எனவும் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் 10வது நாள் இன்றாகும். நல்லூர் கந்தனின் மகோற்சவத்தில் இன்று மாலை மஞ்சம் இடம்பெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ நல்லூர் கந்தனின் ஆவணி மாத பெருவிழா இடம்பெறுகிறது. நாளைய தினம் மயில் வாகன உற்சவம் இடம்பெறவுள்ளது. மயில் மீது ஏறி நல்லூர் கந்தன் உள்வீதி உலா வரவுள்ளார். உள்ளூர், வெளியூர் என பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கந்தன் உற்சவத்துக்காக திரண்டுள்ளனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் அரசு வைத்தியசாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் குழந்தைகள் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். இஸ்லாமாபாத்தில் உள்ள பாகிஸ்தான் வைத்திய விஞ்ஞான நிறுவனத்தின் பிரசவ மற்றும் பெண்ணியல் வார்டு தொகுதியில் தீ விபத்து ஏற்பட்டதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. குளிரூட்டி கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தீ ஏற்பட்டுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தீ ஏற்பட்ட நிலையில் அங்கிருந்த 15 குழந்தைகளில் ஒரு குழந்தை மட்டுமே மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நேபாளத்தில் திபெத் எல்லைப் பகுதியை ஆண்மித்த பிரதேசத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். வெள்ளப்பெருக்கினால் கிராமங்கள் பல பாதிக்கப்பட்டுள்ளதோடு வீதி கட்டமைப்பு, பாலங்கள், நீர், மின்சார விநியோகம் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது.
0: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
1: கொழும்பு SSC மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்புக்கு 503 ஓட்டங்களை பெற்று ஆட்டத்தை இடைநிறுத்தியது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 290 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனால் இந்திய அணியை விட இலங்கை 213 ஓட்டங்கள் பின்னிலை இழந்தது. தொடர்ந்து ஃபாலோ ஆன் முறையில் இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பித்த இலங்கை அணி 72.4 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 229 ஓட்டங்களை பெற்றுள்ளது. இதன்படி இலங்கை அணி 16 ஓட்டங்கள் முன்னிலையில் உள்ளது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: அன்பின் பாதையில் யுகத்தை நோக்கி செல்லும் விதம் குறித்து ஜனாதிபதி மீலாது நபி விழாவில் தெரிவிப்போம். தேசிய மீலாது நபி விழா ஜனாதிபதி தலைமையில் நீர்கொள்ளும். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படும் என அமைச்சர் ஹரசன திட்டவட்டம். பாகிஸ்தானில் வைத்தியசாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 14 குழந்தைகள் பலி. இத்துடன் வசந்தம் எஃப்எம் இந்திய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம் அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தடி.

0: ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

வணக்கம். நேற்று தினம் சீற்றிருக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நேயர்கள் இப்போது முதல் கேட்கலாம். அது கோட்டிபதிக்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வார 3090 வெற்றி இலக்கங்கள் முறையே 34-53-56-76 மீண்டும் ஒருமுறை 34-53-56-76 வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து

மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து யூ. ராசி அந்தஸ்திற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 4976. வெற்றி இலக்கங்கள் முறையே 22, 23, 34, 57. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் 22, 23, 34, 57. ராசி விருட்சிகம். மீண்டும் ஒரு முறை ராசி விருட்சிகம். சனித்தவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 5425. வெற்றி இலக்கங்கள் முறையே 18, 48, 67, 68. மீண்டும் ஒரு முறை 18, 48, 67, 68. ஆங்கில எழுத்து எஃப். மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து எஃப். சூப்பர் போலிக்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 3264. வெற்றி இலக்கங்கள் முறையே 4, 30, 48, 67. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் 4, 30, 48, 67. ஆங்கில எழுத்து எஃப். மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து எஃப். சூப்பிரதன சம்பதிவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 988. வெற்றி இலக்கங்கள் முறையே 7, 3, 6, 5, 5, 0. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் 7, 3, 6, 5, 5, 0. ஆங்கில எழுத்து இசட். மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து இசட். ஜெயசம்பதவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெடுப்பு வாரம் 472. வெற்றி இலக்கங்கள் முறையே 6, 5, 5, 0. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் முறையே 6, 5, 5, 0. ஆங்கில எழுத்து இசட். சசிரவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 1094. வெற்றி இலக்கங்கள் முறையே 22, 26, 48. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் 22, 26, 48. கம்பருக்கவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 2440. வெற்றி இலக்கங்கள் முறையே 5, 44, 50, 51. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் 5, 44, 50, 51. ஆங்கில எழுத்து எல். மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து எல். சூப்பர் இலக்கம் 9. மீண்டும் ஒரு முறை சூப்பர் இலக்கம் 9. இவைகள் தான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வ

0: நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசனம் எஃப்எம். வசனம் எஃப்எம் திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் தயாரிப்பாளரும் நடிகருமான ராஜ்கிரண்.

0: வனித்தியாலத்தின் ஸ்டார் துரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் மார்கரெட், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சந்தோஷமா இருக்கும்.
0: அப்புறம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அடுத்த முறை பாடலுக்கு யார் இருக்கீங்க கேக்க போறீங்க?
1: கணவருக்காகவும் மகள் சாருமிக்காகவும் வசந்தம் சொந்தத்துக்காகவும் பல்லேகம தோட்டத்தில் இருக்கும் மனைவருக்காகவும் கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: ஒரு பேய் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம். சரி ஓகே, வந்த அந்த சொந்தமும் வந்து அப்படியே ஓடிட்டாங்க. நீங்களும் கொடுத்துருந்து மழைப்பின் ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0127 5005 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னும் ஒரு சொந்தமும் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: நாங்க அரம்பநகர் ஃபர்சா பேசுறேன்.
0: ஃபர்சா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி? நல்லமா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: நாங்க பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம் வசந்தத்துல.
0: அப்படியா? ஓகே ஓகே. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: என் கணவர் அப்துல் ஜபார் மகன் இம்தியாஸ் மகள் ரிபாயா சதிகா குட்டி ரசாவுக்கும் உங்களுக்காகவும் போனஸ் 1000 சிபானிக்காகவும் உங்களுக்கு எனக்காகவும் கேட்போம். நன்றி வணக்கம்.
0: ஓகே ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: ராதவன் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கெட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கும். இன்றைய நாளும் கூட பேஸ்புக் வழியாக ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி வந்திருக்கிறதா பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம் சொல்லி கொழும்பு 15 மோதிரி தர்ஷினி குணசேகரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம், நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போகுது, நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி டி கே தினேஷ் நிகழ்ச்சியோடு இருக்கதா பகிர்ந்திருக்கிறாங்க. இனி இரவு வணக்கம் சொல்லி பாலச்சந்திரனும் நிகழ்ச்சியிருந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் சொல்லி கந்தப்பணியிலிருந்து ஜோன் சித்திரன் நிகழ்ச்சியிருந்திருக்காங்க. ஹாய்க்கா, அன்பான இருவனீர் வணக்கம் சொல்லி மஸ்கிலிருந்து அஜித் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்க சொல்லி நிகழ்ச்சியிருந்திருக்காங்க. அன்பான இருவனீர் வணக்கம் சொல்லி பட்டுத்திடலிருந்து கமலஹாசன் நிகழ்ச்சியிருந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அவரும் கூட யசோதாவுக்காக விரும்பி பாடல் தாருங்கள் சொல்லியிருக்காங்க. அன்பான மாலை பொழுது வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி சிஸ்டர், வாழ்த்துக்கள். விடுமுறை தினத்துல வந்து எங்களுடைய சந்தோஷம் வந்து அப்படியே வசந்த வானொலியோடையே போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்குரணையிலிருந்து ஷாருக், சதாஜோதி அளவெட்டியிலிருந்து நிகழ்ச்சியோடு நின்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனிது கொண்ட அத்தனை அன்புகளுக்காக மொழிக்கிறது பாடல்.
1: பதினெட்டு வயசுல இருந்து

live music streaming in Sri Lanka. Wasn't the FM 102.

0: இமைக்கானுடைகள் திரைப்படத்தில் ஒரு சூப்பரான பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கு. இப்போ என் கூட பேச சாந்தி கோவிந்தராஜா வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் சாந்தி கோவிந்தராஜா. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: சாப்பாடெல்லாம் கேட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சு விட்டு.
0: அப்படியா? ஓகே ஓகே. பாடலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: ஆமா, அருமையான பாடல்கள். அடுத்தது இந்த காலத்திலே சொந்த பந்தம் எல்லாம் கண்டு காணாதான் போகும்போது எங்க பேரை சொல்லி அன்புடன் பேசுவது மிகவும் மனதுக்கு சந்தோஷம் மாதிரி.
0: அப்படியா? ஓகே ஓகேமா. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல் யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
1: கணவருக்காகவும் நன்றி.

நூற்றாண்டு முழுவதும் 102.8 வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்த

0: ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் திலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
3: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: என்ன பாடல்?
1: மச்சான், நாளைக்கு நியூ இயர், இன்னையோட இந்த குடியை விடுறம்டா. சத்தியம்டா, சத்தியம்.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் இருக்கிற ரொம்ப ரொம்ப சூப்பரான படங்கள் நிகழ்ச்சியில கேட்டு இருக்கோம். இப்ப என் கூட பேசுறதுக்காக பாலகிருஷ்ணன் வந்திருக்காங்க. வணக்கம் பாலகிருஷ்ணன்.
1: வணக்கம். வணக்கம்.
0: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் பாலகிருஷ்ணன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும்.
0: ஓகே, அப்புறம் என்ன செஞ்சிட்டு
1: இருக்கீங்க?
0: அப்படியா, என்னதான் மழையே புயலே வந்தாலும் நாங்க போன் பண்றதை விட மாட்டோம். என்ன
1: சசிகுமார் குடும்பத்தார்கள், மனைவி ராசம்மாள், மகள் ஜெயகலா, இயந்திர போல வரக்கா போல, சவுந்தரராஜ் குடும்பத்தார்கள், ஹெட்டன் வெளியே தண்டிக்கலா வேலாயுதம் குடும்பத்தார்கள், மாபோல வத்தல சந்திரமோகன் சந்திரகலா குடும்பத்தார்கள், மற்றும் ஹோட்டல் மோகன், மற்றும் வசந்தம் குடும்பத்தார்கள், உங்களுக்காகவும் நல்ல பகுதி.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: மிக்க நன்றி. மிக்க நன்றி.

இருக்கும் பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியுடன் இருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் உங்களுடன் நந்தகுமார், விடைபெற்ற செல்லும் நானும் உங்கள் அன்பின் ரூபகுமார், ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.
1: நன்றி செல்வி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வந்தனங்கள். தொடர்ந்தும் நீங்கள் இணைந்திருக்கலாம் மனது மறக்காத பழைய பாடலோடு, வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 9 மணி.

0: மன்னன் மயங்க நேரம் 9:04 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. நேரம் 9:04 மணி. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யாரும் கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: வரி சார்?
1: கண்ணம் என்னும் ஒரு கிண்ணத்திலே கரந்த பால் இருக்கும் கரும்பு சாறு கொண்டு வருவாயோ கிளியே கொஞ்சம் தருவாயோ. கண்ணோ என்னும் ஒரு கிண்ணத்திலே கரந்த பால் இரு

0: விருந்துக்கு வரவா, நாளைக்கு மாலை தூது சொல்லடி மெதுவா.
1: சரி நாளைக்கு போய்
0: என்ன அசைந்தாடட்டுமா, நெஞ்சை கேட்டு சொல்லடி சுவையாக, நெஞ்சை தோயேட்டு சொல்லடி
1: சுவையாக.
0: அன்பு மனைவி ரமாக்கம் வசந்த கேட்க அனைவருக்கும் தாங்க சார்.
1: சரிங்க, ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி சார், நன்றி சார்.
1: நீங்கள் மழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசிக்கும் 0112-7750-001 அல்லது 0112-7750-1111.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தம் FM. நேரம் இரவு 9:14 நிமிடம். நீங்களும் எங்களோடு பேசலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-725-001 அல்லது 0112-725-1111. சரி, இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவது கேர் பணாவத்தையில் இருந்து புஷ்பராணி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன் சார்.
0: அப்புறம் என்ன பண்றீங்க?
1: நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கேன் சார். நல்ல பாடல்கள்.
0: நன்றி. யாரிடம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: கொழும்பு 14 மும்தாஜ் வேதம், யாழ்ப்பாணம் சாந்தனி, கிரியல்ல ராஜலட்சுமி, அரசுத்துறை அருள்மொழி, சின்னையா மகாதேவன், பணாவத்தை ஆட்டோ விஸ்வநாதன், கோமசிரி, எனது மகன் மார்கள் சுரேஷ், சுதாகர், சுமன், சுதீப் ஆகியோருக்காகவும், அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும், நமது வசந்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் அத்தனை சொந்தங்களுக்காகவும்.
0: சரி, நன்றி.
1: நன்றி சார்.

0: நேரம் இரவு 9:25 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலாவோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேச மும்தாஜ் பேகம். வணக்கம்.
1: அன்பான இரவு நேரம் வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க பேகம்?
1: நல்லா இருக்கேன், நீங்க?
0: நல்லா இருக்கேன் பேகம். நீங்க இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன குறை? அப்புறம் இன்னைக்கு என்ன விசேஷம்?
1: வளர்ந்த
0: கோலத்தான்
1: வசந்தத்தோட ஐக்கியம்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: எனக்கு ஒரு பாடலும் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: 16 வயதினே படத்துல செந்தூர பூவே செந்தூர பூவே ஜில்லண்ட காத்தே.
0: ஜில்லண்ட காத்தே எதுக்காக?
1: பாட்டுக்காக.
0: சரி, ரொம்ப நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க?
1: பாட எனக்காகவும் அன்பு கணவருக்கா செல்ல மகளுக்கா முக்கியமா உங்களுக்கா போனேஷ் சித்தியாஷ்மா இதுசா ஜமீலா அருமா பரத பத்மா ரவி ரகுமா மர்சு பாருக் வைதி சின்னையா மகாதேவ் உமா சந்திர வசந்தகுமார் ஈடன் சரோஜின் அப்துல் நாசிர் அப்துல் மாஜித் குழுமத்துக்காகவும் வசன கேக்க அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, ரொம்ப நன்றி.
2: நன்றி. போட்டவன் தான் வருவான்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: இனிமையான இரவு நேரத்தில் மனது மறக்காத பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வடிவேல் வந்திருக்கார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்கள் வடிவேல்?
1: நலமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உங்களுடைய பாடல்கள் எங்களை எங்கேயோ கொண்டு செல்கிறது. அவ்வளவு இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறேன்.
0: ரொம்ப நன்றி. பாடலும் பிடித்திருக்கு என்ன உங்களுக்கு?
1: அருமையான பாடல்கள். இப்போது ஒலித்த பாடல் இந்த வசந்தத்தில் ஒரு நாள் உண்மையிலே ஒரு அருமையான ஒரு பாடல், பி சுசீலாவின் பாடல். உண்மையிலே கேட்பதற்கு மனதுக்கு இதமாகவும் இனிமையாகவும் இருக்கின்றது.
0: சரி, ரொம்ப நன்றி. யாரெல்லாம் இருக்கீங்க வடிவேல்?
1: இந்த பாடலை என்றுமே கலகலப்பாக நிகழ்ச்சியை தயாரித்து அளித்து போடும் உங்களோடு இப்போது எமது வசந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க திருகோணமலை பாலையூர் பிஜியோடு பண்டத்தை மலரை இணைத்து பருத்தித்துறை அருள்மொழியோடு கலக்கிற கிரியுள்ள ராஜலட்சுமி அவர் பாடலை தாருங்கள். வாய்ப்பு வழங்கி உங்களுக்கு நன்றி.
0: நன்றி.

0: நேரம் 9:53. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க குமார்?
1: நல்ல சுகம், நீங்க எப்படி?
0: நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன பண்றீங்க?
1: பாடலை கேட்டுக்கொண்டு சொல்றேன்.
0: சரி, பழைய பாடலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன?
1: அருமையான பாடல் கேட்டுக்கொண்டிருக்கேன்.
0: சரி, யாரிடம் இருக்காங்க குமார்?
1: அனைத்து உள்ளங்களுக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்போம். எனக்கு ஒரு பாட்டு தாங்க.
0: என்ன பாட்டு?
1: உலகம். உலகம்.
0: உலகம்.
1: உலகம் சுத்தும் வாலிபம் படத்தில்.
0: உலகம் சுத்தும் வாலிபத்தில் உலகமா? சரி, நன்றி.
1: நன்றி.
2: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

0: நேரம் இரவு 10:06. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியை. மனது மறக்காத பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01127275001 அல்லது 01127275111. சரி, இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு இலங்கை நாதன் வந்திருக்கார். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள் இலங்கை நாதன்?
1: நான் நலமாக இருக்கின்றேன். உங்கள் நலமும் எனக்கு தெரிகின்றது.
0: எப்படி?
1: நான் வடமராட்சியும் சரணாலய வடக்கு நாச்சிமார் கோவில் அடியிலிருந்து சின்னத்துறை இலங்கை நாதன் வானொலியை கேட்பதின் ஊடாக.
0: ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்க, என்ன காரணம்?
1: ஓமம், நான் நன்றா வந்தால் நான் கொஞ்சம் உற்சாகமாகத்தான் இருப்பேன்.
0: சரி, அப்புறம் சொல்லுங்க, யாரெல்லாம் சேர்த்துக் கொள்ள போறீங்க?
1: இலங்கையின் முதல்தர வானொலி வசந்தம் எஃப்எம்ஐ கேட்டுக் கொண்டிருக்கும் நந்தாவின் இனிய தொப்பில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் எனக்காக உனக்காக நான் இந்த திரைப்படத்தில் சவுந்தரராஜன் கே.ஏ.யேசுதாஸ் பாடின ஜாமு ஐ லவ் யூ, எனக்கு இந்த பாடல் மிகவும் பிடித்தமான ஒரு பாடல். தாருங்கள் அல்லது உங்கள் தெரிவில் ஒரு பாடலை
0: தாருங்கள். நிச்சயமா அந்த பாடல் வரும். நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி.

0: நேரம் 10:20 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கு பார்க்கலாம். ஸ்டீவன் டெய்லர்ஸ் கொழும்பு இந்தியிலிருந்து வந்திருக்காங்க, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அருமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். சுதி காரியப்பர் வந்திருக்க புதன்கிழமை உங்களோடு இணைவதில் பாக்கியம் கிடைத்தது சொல்லி மகிழ்ச்சி இருக்கிறது சொல்லியிருக்கார். ரொம்ப நன்றி. நாங்களும் நிகழ்ச்சியோடு தான். பட்டித்திடல் இருந்து கமலஹாசன், யசோதா, சச்சிதன், தனிஷா, யுவனிஜித் வந்திருக்காங்க. பொம்மண்ணா சார் வந்து இனி 20 வணக்கம் அண்ணா. அறிவிப்பாளர் நந்தகுமார் அண்ணா, நானும் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு இணைந்து இருக்கின்றேன். நல்ல ஒரு பாடலித்தாருங்கள் சொல்லியிருக்கார். ஸ்மார்ட் மாவட்டையிலிருந்து நசார் வந்திருக்காங்க. அன்பான 20 வணக்கம் அண்ணா. பாடல் தெரிவுகள் எல்லாம் மிகவும் அருமையாக உள்ளது. நானும் நிகழ்ச்சியோடு தான் என்னையும் சேர்த்துக்கொண்டு நல்ல ஒரு பாடலை தாங்கன்னு சொல்லி ஜமுனா வந்திருக்காங்க. அதுபோல் ஹாய் ஹலோ வணக்கம் நந்தகுமார், வசந்த நிலா நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டு இருக்கின்றேன். பாடல்கள் தெரிவிப்பு பேரளவில் நான் ஷாருக் அக்குருணையில் இருந்து சொல்லியிருக்காங்க. அதுபோல் அன்பான 20 வணக்கம் நந்தா அண்ணா, நலமாக இருக்கிறீங்களா? நானும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். பாடல்கள் மிக மிக சிறப்பு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இன்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. கடுவலையில் இருந்து கண்ணா வந்திருக்காங்க. தரிசனி குணசேகரன் வந்து வணக்கம் போல நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குழும்பது நீங்கள். தரிசனி குணசேகரன் வந்து பசரையிலிருந்து பாலச்சந்திரன் வந்திருக்காங்க. அது கட்வானிலிருந்து சகுந்தலா தேவி, நிர்மலா தேவி சகோதரிகள் வந்திருக்காங்க. அருமையான பாடல்கள் எங்களையும் சேர்த்துக்கொண்டு நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுரேஷனுக்கு அம்மன்புரம் செங்கலரியிலிருந்து. அதுபோல் அன்பான வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி மனோகரன் வந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் அண்ணா, அருமையான பாடல்கள் எங்களையும் சேர்த்துக்கொண்டு நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் இந்த நேரத்தில் நேர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: உங்களை போல.
0: என்ன பண்றீங்க?
1: அருண்மொழிக்காகவும் மற்ற மண்ணனுக்கு ஒரு பாட்டு தருவீங்களா?
0: என்ன பாட்டு?
1: கண்ணும் கண்ணும் கலந்து கொஞ்சம் கொண்டாடுதே, இந்த பாட்டு.
0: சரி, நீங்கள் பாடலை தர முயற்சிக்கிறேன். நன்றி.
1: நன்றி.
0: நீங்கள் மழைப்பினை ஏற்படுத்தலாம். மழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-7500-01 அல்லது 0112-7500-11.

0: நேரம் 10:30 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இது நேரத்தில் ராஜா வந்திருக்கார். வணக்கம் ராஜா.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க ராஜா?
1: நல்ல சுகமா இருக்கீங்க சார். அழகான பாடல்கள் போட்டு கொண்டிருக்கீங்க, கேட்டு கொண்டிருக்கீங்க.
0: நீங்க எந்த ஊர் ராஜா?
1: அக்கரைப்பட்டு.
0: அக்கரைப்பட்டு எல்லாம் எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்கு சார்.
0: சரி, என்ன பண்றீங்க? மனைவி
1: கீதா, மகன் தனோஜ், மகள் ருக்ஷாணி, பிரதிகா, மற்றும் இந்த நேரத்துல வசந்தம் கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் நல்ல ஒரு பாட்டு தாங்க சார். உங்களுக்காகவும்
0: ரொம்ப நன்றி.
1: நன்றி சார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கு பார்க்கலாம். முகமது சியாத் வந்திருக்கா, இரவு வணக்கம் அண்ணா நானும் நிகழ்ச்சியோடு இருந்தேன்னு சொல்லியிருக்கார். அதுபோல் காளிமுத்து வந்திருக்கா, ஹாய் அண்ணா இரவு வணக்கம், மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதன் குடும்பத்துக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் மாயாண்டி வந்திருக்காங்க, நந்தா சார் நிகழ்ச்சியோடு நாங்களும் இருக்கிறோம், கழுதாவளியிலிருந்து சுந்தரம், சசிகலா கோகுலனுக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லிக்காங்க. ரவி வந்திருக்க, வணக்கம் அண்ணா, யாழ்ப்பாணம் இனிவில் இருந்து ரவி சாந்தா, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நசூர் வந்திருக்க, இனிய இரவு நேரம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க, பாடல் அருமை, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் யோனட் அரசு வந்திருக்க, இனிய வணக்கம் இந்து கலையில் அரசு வந்திருக்காங்க. குறிஞ்சாங்கனியிலிருந்து அசார்தீன் வந்திருக்க, நந்த அன்பான இரவு நேர வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொஹமட் வந்திருக்க, இனிய இரவு வணக்கம் அறிவிப்பாளர் சகோதரா, நானும் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளேன் சொல்லி ரிஸ்வான் வந்திருக்காங்க. சரி, எங்களோட பேச நேர் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: யாரெல்லாம்
0: இருக்காங்க?
1: நன்றி.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்த எஃப்எம். நேரம் சரியாக 10:53. நீங்கள் மலைப்பணி ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0-12-7-5-0-0-1 அல்லது 0-12-7-5-1-1-1. சார், இந்த நேரத்தில் வெல்ஃபண்டால் ஸ்டேட்டிலிருந்து பாரூக் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்
0: பாரூக், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா
0: இருக்கேன். ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்க, என்ன பண்றீங்க?
1: பழைய பாட்டுக்கு அருமையான நிகழ்ச்சி, அருமையான பாடல்.
0: பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: ஓகே சார், பழைய பாடலாம் நிச்சயம் பிடிக்கும்.
0: சரி, யாருடைய பாடலாம் உங்களுக்கு பிடிக்கும்? எம்ஜிஆர் பாட்டா, சிவாஜி பாட்டா?
1: எம்ஜிஆர் பாட்டு சார், ரெண்டு பேர பாட்டும் பிடிக்கும்.
0: யார பாட்டா இருந்தா பாட்டு நல்லா இருந்தா சரி தான் என்ன?
1: பாட்டு தானே.
0: சரி பாருக், சொல்லுங்க யாரெல்லாம் இருக்காங்க?
1: மனைவி அனுபா, மும்தாஜ் பேகம், கம்சம் அரிபா, ரம்சன், சிப்பானி புலால், குமார், ஷைஷாத், அனைவருக்கும் உங்களுக்காகவும் ரசனைக்கு அனைவருக்கும் சார். பாட்டு ஒன்று போறீங்க? அந்த பாட்டு ஒன்று போறீங்க சார்.
0: என்ன பாட்டு?
1: படகோட்டில் சொற்றால் பூ மலர்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: வணக்கம். வணக்கம். நன்றி.

0: நேரம் 11:04 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிகழ்ச்சியில். மனது மறக்காத பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127275001 அல்லது 0127275111 சார். இந்த நேரத்தில் வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகம்.
0: என்ன பண்றீங்க?
1: பாடல்கள் அருமை, கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
0: சரி, பழைய பாடலாம் ரொம்ப பிடிக்கும் என்ன உங்களுக்கு?
1: தாராளமா பிடிக்கும்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க உங்களோட சேர்ந்து பாட்டு கேட்க?
1: நான் ஒரு பாடல் ஒன்று கேட்க விரும்புகிறேன்.
0: என்ன பாட்டு?
1: தங்கைக்காக படத்தில் எதையும் தாங்குவேன் அன்புக்காக.
0: சரி, நிகழ்ச்சி கேளுங்கள். அந்த பாடலை தர முயற்சிக்கிறேன். யாரெல்லாம் இருக்காங்க?
1: இந்த பாடலை மாவனல்லை ரலீசா, பிசோனா, பிரதௌஸ் ஆகியோருக்காக.
0: சரிங்க, நன்றி.
1: நன்றி.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.

0: இதமான இரவு நேரத்தில் மனதுக்கு நெருக்கமான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. நேரம் 11:18. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம். மட்டக்களப்பு கல்லடி புதுமுகத்துவார அண்ணாவியார் கோவிந்தனி சார்.
0: அண்ணவியார் எப்படி இருக்கிறீங்க?
1: அண்ணவியார் நம்ம மதவி அண்ணம்மா லட்சன் பிரியநீராமணி சங்கத்திலிருந்து கருவாளி மனவரன் மத்திய வந்து பாலமனை சரபுசேர் முத்தகி அடுத்து வந்து நம்ம எல்லாருக்கும் நானும் பாட்டு கிடைக்கல சார்.
0: என்ன பாட்டு சார்?
1: நல்ல வாழம் எடுத்து என்னை தனவிக்கொண்டோடு
0: சரி அந்த சரி நன்றி. நீங்கள் மழைப்பினை ஏற்படுத்தலாம். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127725001 அல்லது 0127715111க்கு.

ஒரு துளி மஞ்சள்

0: நேரம் 11:28. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் பேசுவதற்கு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா
0: இருக்கேன். நல்லா இருக்கேன். என்ன பண்றீங்க? சரி, அப்புறம் சாப்பிட்டீங்களா?
1: நீங்க
0: சாப்பிட்டீங்க?

0: வீட்டுக்கு வெளிச்சம் வருவதாலே கூரையை எரிப்பாரோ? சில நேரம் 11:34 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் மணிவண்ணன். என்ன பண்றீங்க மணிவண்ணன்? தூக்கமா? என்ன பண்றீங்க?
1: ஒரு பண்ணை ஒன்றுல நைட் காவல்.
0: ஓ, காவல் இருக்கீங்க?
1: ஆமாம்.
0: சரி, காவலுக்கு துணையாக வசந்தம் இருக்கா?
1: வசந்தம் 24 மணி செலவு இருக்கீங்க.
0: சரி, நன்றி. மணிவண்ணன் சொல்லுங்க, யாரிடம் இருக்காங்க?
1: எனது மனைவி வைதேகி, மகன் விமல் ராஜ், ராஜ்கோவர்தனன், அம்மா வசந்தா, அக்கா மனுலா, தங்கச்சி மேனகா, ஜெயந்தி, செல்வி, சிலீவன், அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, நன்றி.
1: நன்றி சார்.

0: நேரம் 11:50. இந்த நேரத்தில் உங்களோட பேச சுரேஷ் வந்திருக்காரு. வணக்கம் சுரேஷ்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன் அண்ணா. நல்ல சுகமா இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கேன் தம்பி. ரத்னபுரம் எல்லாம் எப்படி இருக்கு? சரி, அப்புறம் சொல்லுங்க, யார் நம்ம இருக்காங்க
1: அண்ணா? உங்களுக்கு அதையும் ரத்னபுரம் சுரேஷ் நல்லா பாத்து.
0: சரி, நன்றி.
1: நன்றி அண்ணா.

ஏழறிவு இருந்தாலும் திருந்துவாங்கன்னு சொல்ல முடியல. நேரம் 11:54 நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. இதுவரை நேர்முன் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி தொடர்ந்தும் நீங்கள் இணைந்திருங்கள் வசந்தத்தோடு. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெற்று செல்லும் நான் உங்களின் நண்பன் டிஜே நந்தா. நன்றி சுந்தங்களே.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

www.vasantamfm.lk. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம் எஃப்எம் வசந்தம்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்.

0: Awesomedom FM.
1: மச்சான் வந்த

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானை

0: நாங்கள் சிவபெருமானின் துதியை கேட்டோம். தொடர்ந்தும் கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: தள்ளாடும் நெஞ்சங்களே, கொஞ்சம் தலை நிமிர்ந்து பாருங்களே. சர்வலோகத்தின் வல்லவர் ஒருவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். தண்ணீரை கப்பல் ஓட்டும் நெஞ்சங்களாய், பாலைவனத்தையே வாழ்க்கையில் சுமக்கும் உள்ளங்களாய் நீங்கள் இருக்கலாம். கொஞ்சம் நில்லுங்கள். வனாந்திர வாழ்க்கையில் யாக்கோவும் அலைந்தவன்தான். இந்த வல்லவர் கைவிட்டு விட்டாரா? கண்ணீர் வாழ்க்கையில் அந்த யோசிப்பும் நடந்தவன்தான். இந்த நல்லவர் மறந்து விட்டாரா? இல்லவே இல்லை. அதே வல்லவர் உன்னுடனே, அதே வல்லவர் நம்முடனே.

வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான சந்தோஷமான உற்சாகமான காலை நேர வணக்கம். இன்று 2026 ஆகஸ்ட் மாதம் 27 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்ல நாளாகவும் சுபிட்சமிக்க நாளாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்று பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து வசந்தம் உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்த்துக்களையும் என்னோடு பகிர்ந்து கொள்ள முடியும். பகிர்ந்து கொள்ள அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0003, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். முகநூல் பக்கம் போனீங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்டுக்கு கீழே இன்றைய நாள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டால் அதையும் நான் தொடர்ந்து நிகழ்ச்சி இணைத்து செல்லவே தயாராக இருக்கேன். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக.

நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க கிந்தனியில் இருந்து வசந்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க அப்பா ராசையா மற்றும் அம்மா பத்மினி, கணவன் பிரதீப் குமார் மற்றும் தினு சசான் ராதா குடும்பத்தையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. திண்ணையடியிலிருந்து குமரகுரு நிகழ்ச்சியோடு இணைந்து வசந்த முறவுகள் அனைவரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் யட்டியாந்தோட்ட பனாவத்தையிலிருந்து எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மனைவி சுந்தரி, சுமதி மற்றும் தேவிகா, வினிதா, வின்சீட்ல இருக்கும் குமாரி, கந்தசுவாமி, ரவிச்சந்திரன், கோபால் மற்றும் மணிமாறன், கண்ணியம்மா, சூட்டி, சிவாஜலசில் இருக்கும் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. பகத்தோட்டம் தும்மூதர சின்னையா மகாதேவன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அம்பாந்தோட்ட ஜமீலா, கொழும்பு மும்தாஜ் பேகம், யாழ்ப்பாணம் சாந்தினி, நாவலப்பட்டி தேஜா, யட்டியாந்தோட்ட சரோஜினி மற்றும் சின்னத்தம்பி உமாச்சந்திரன் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. டிக்கோயாவிலிருந்து புண்ணியராஜ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு தன்னுடைய மகன் சாய்ஷானையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாதுக்க சின்னத்தம்பி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. தொலசொல பூமிகா சின்னத்தம்பி, நித்ய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிதரன், கிசான பிரபா, நாகேந்திரன், தனலட்சுமி, ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், அழகு சுந்தரம், ரமணி டிலுக்சன், சொக்கலிங்கம், முத்துக்குமாரி, அருண்மொழி, சின்னையா மகாதேவன், யட்டியாந்தோட்ட சிவாஜல்ல இருக்கும் அனைவருக்காகவும் கௌசல்யாவையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைத்து வசந்தம் உறவுகளுக்கும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் என்று சொல்லி பண்ணைபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் ஆனந்தி, இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர வாழ்த்துக்கள் என்று கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று கிண்ணியா மஸ்ரூப் நகர் நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. நம்பிக்கை கிராமம் அரல் சந்திரா நிகழ்ச்சியோடு இணைந்து அன்பான காலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் என்று வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் வாழைச்சேனையிலிருந்து அஜய் மற்றும் அகிலன், அர்ச்சனா, திருமாலன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று ஆரியம்பதி இதயரத்னம் மற்றும் அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத், திலக்கியா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்த உறவுகள் அனைவருக்காகவும் பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு இன்று பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து வசந்த உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் என்று சொல்லி குமாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இதே மாதிரியான உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0003 அப்படிங்க, இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும்.